மனம் விரும்பும் கானங்களின் அணிவகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிலையத்தின் நேரம் 5:33. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில் ஆடிவெள்ளி.

நேரம் 5:38. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. மலேசிய வாசியவன் குரலில் அடுத்த கானம், பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:43. ராகமாய் தாழமாய் ஏழு இசை கீதமாய் உலாந்து இசைக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் உடன்பிறப்பு.

திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 31 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 17 நாள் வியாழக்கிழமை. நாள் ஒரு குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

வணக்கம் நேர்களே. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, பத்ரபத மாதம் 26 நாள்.

0: அருளை விரும்பி நல்லொழுக்க நெறி வாழ்பவன் பொருளை விரும்பி பொல்லாத வழியில் சென்றால் அப்போதே கெட்டுப்போவான். குறள் எண் 176, அதிகாரம் வெகாமை.
1: அருள் வெகி ஆற்றின் கண்ணின்றார் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும்.
0: அருளை விரும்பி நல்லொழுக்க நெறி வாழ்பவன் பொருளை விரும்பி பொல்லாத வழியில் சென்றால் அப்போதே கெட்டுப்போவான். குறள் எண் 176, அதிகாரம் வெகாமை.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீது பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17

ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

நேர்கள் கேட்கவிருப்பது திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7 வணக்கமரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். காலை 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

முற்பகல் 11:02 மணித்திருநாடு, கன்னியாகுமரி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது. 1 மணிக்கு நலம்தானா, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:10 நலம்தானா, தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும். 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:00 ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 8:30 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:10 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் முத்தொள்ளாயிரம் காட்டும் யானை மரம், 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இல் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையிலிருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: நேரம் 6:15.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேயர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள். ஆம், எந்த ஒரு செயலை செய்யும் முன்னும் பலமுறை யோசியுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பித்துக்குழி முருகதாஸ் குரலில்லை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹட்சன் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்க புக்கள் நிகழ்ச்சிக்காக பிறர் நம்மை சமாதானப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நம் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும்.

0: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

எஃப்எம் ரெயின்போ 102. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு வணக்கப்புக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். முதலில் வேலைக்காரனாயிருக்க கற்றுக்கொண்டால் எஜமானனாகும் தகுதி பின்னர் தானாகவே வரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக BS சசிரேகா குரலில்

0: இன்று முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: பாத்தி முத்து ஜோஹராவின் பரம்பரையில்

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். மடல் தாழை கரங்களிலே மறைய

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீன்புற கண்ணு.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகை

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
0: இன்று முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவையாகும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூரியம் ஹனீஃபா குரலில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன்.
1: உழவர்களுக்கான தகவல் இது. வயலில் விழும்
0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று.

0: வருகிறது.
1: தமிழகத்தில்
0: பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி
1: பெற்றனர். நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
2: வெண்டையில விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருமானத்தை குறைப்பதில் முதலிடம் பிடிப்பது காய்ப்புழுவாகும். இதன் தாக்குதல் வெண்டையில வருடம் முழுவதும் காணப்படும். அதிக வெப்பநிலை மற்றும் காற்றில் அதிக ஈரப்பதம் உள்ள காலங்களில் காய்ப்புழுக்களோட தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். வெயில் காலங்களில் பயிரிடப்படும் வெண்டையில கண்டிப்பாக காய்ப்புழுக்களின் தாக்குதல் காணப்படும். காய்ப்புழுக்கள் இளம் தண்டுல துளையிட்டு கீழ்நோக்கி சென்று உள்ளே உள்ள திசுக்களை உண்ணும். பாதிக்கப்பட்ட தண்டானது வாடி காய்ந்துவிடும். இவை பூ மொட்டுகள், பூக்கள் மற்றும் காய்களையும் துளையிட்டு உள்ளே சென்று சதைப்பற்றுள்ள பகுதி மற்றும் விதைகளை தின்ன தொடங்கும். தண்டு மற்றும் காய்களில் உள்ள துளைகளானது புழுக்களின் எச்சத்தால நிரப்பப்பட்டிருக்கும். இந்த புழுக்களால் தாக்கப்படும் காய்கள் வளைந்திருக்கும். பாதிக்கப்பட்ட பூக்கள் காய்களும் முதிர்ந்துவிடும். வெண்டையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலும் அதிகமாக காணப்படுது. பச்சை தத்து பூச்சி இலைகளுக்கு அடியில நரம்புகளுக்கு இடையே காணப்படும். இவை இலைகள்ல இருந்து சாற்ற உறிஞ்சுவதால இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின்னர் காய்ந்துவிடும். தாய்ப்பூச்சியானது முட்டைகளை தனித்தனியாக இலைகளோட நரம்புகளுக்கு இடையில இட்டு செல்லும். முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய இளம் பூச்சி பச்சை நிறத்துல காணப்படும். வெண்டை சாகுபடியில வெள்ளை ஈக்கள் மிக முக்கியமான எதிரிகள் ஆகும். இவை வெறும் பூச்சிகள் மட்டுமல்ல, பயிரையே அழிக்கக்கூடிய மஞ்சள் நரம்பு தேமல் நோயை பரப்பக்கூடிய முக்கியமான காரணியாக செயல்படுது. நோயுற்ற செடியோட இலை நரம்புகள் மஞ்சளாக மாறி நோயோட தீவிரம் அதிகரிக்கும் போது செடிகளோட வளர்ச்சியும் குன்றிவிடும். மேலும் பூ பூப்பது பாதிக்கப்படும். காய் பிடித்தாலும் காய்களானது சிறுத்து கடினமானதாக காணப்படும். மாவு பூச்சிகளும் வெண்டையின் இளம் தண்டுகள் பூ மொட்டுகள்ல கூட்டம் கூட்டமாயிருந்து கொண்டு சாற்ற உறிஞ்சுகின்றன. இதனால இலைகள் மஞ்சளாக மாறி பின்னர் உதிர்ந்துவிடும். செடியோட வளர்ச்சி குன்றி காணப்படும். தாய்ப்பூச்சியானது வெண்ணிறத்துல நீள்வட்ட வடிவத்தோட மெழுகு பூச்சோட காணப்படும். அசுவினி பூச்சி வெண்டையோட இலைகள், பூக்கள், பூ மொட்டுகள், இளம் காய்கள்ல இருந்து கொண்டு சாற்ற உறிஞ்சுது. இதனால இலைகள் சுருண்டு மஞ்சள் நிறமா மாறி பிறகு காய்ந்துவிடும். பாதிக்கப்பட்ட செடிகளோட வளர்ச்சியும் குன்றி காணப்படுது. இவை தேன் போன்ற கழிவு பொருளை வெளியேற்றுவதால அதை உண்பதற்கென்றே எறும்புகள் வருகின்றன. மேலும் இந்த கழிவுகள் இலைகள் மீது படிவதால் அதன் மீது கரும் பூஞ்சானம் படர்ந்து ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்படுது. இதனால் மகசூல் இழப்பு ஏற்படுது. செஞ்சிலந்தி பூச்சியும் வெண்டையை தாக்குது. சிலந்திகள் இலைகளுக்கு அடியில் இருந்து கொண்டு சாற்ற உறிஞ்சுவதால இலையோட மேற்பரப்புல வெண்ணிற புள்ளிகள் திட்டு திட்டாக காணப்படுது. இதனால செடிகளோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. இந்த செஞ்சிலந்தி சிவப்பு நிறத்துல காணப்படுது. வெண்டையை தாக்கக்கூடிய இந்த அனைத்து பூச்சிகளையும் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாக முறையில கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழு தாக்கிய தண்டு, பூ மொட்டு, பூக்கள், காய்களை பறித்து அழித்து விடணும். வெண்டை, பருத்தி போன்ற பயிர்களை அருகருகே பயிர் செய்வதை தவிர்க்கணும். ஒரு பயிரை திரும்ப திரும்ப பயிரிடாம பயிர் சுழற்சி செய்வதன் மூலமா வெள்ளை ஈய கட்டுப்படுத்தலாம். பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக தழைச்சத்து உரமிடுவதை தவிர்க்கணும். ஒரு ஹெக்டேருக்கு மஞ்சள் ஓட்டும் பொறி 12 என்ற அளவுல வைத்து வெள்ளை ஈய கவர்ந்து அழிக்கலாம். ஒரு ஹெக்டேருக்கு இனக்கவர்ச்சி பொறி 12 என்ற அளவுல வைத்து காய்ப்புழுவின் ஆண் அந்துப்பூச்சிய கவர்ந்து அழிக்கலாம். முட்டை ஒட்டுணியான ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் ஒரு ஹெக்டேருக்கு 100,000 என்ற அளவுல 15 நாட்கள் இடைவெளியில 3 முறை விட்டும் காய்ப்புழுவின் தாக்குதலை குறைக்கலாம். பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி என்ற இறை விழுங்கிய ஒரு ஹெக்டேருக்கு 10,000 என்ற அளவுல வயல்ல விட்டும் காய்ப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழுவை கட்டுப்படுத்த உயிரியல் பூச்சிக்கொல்லியான பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து காலை அல்லது மாலை வேளைகளில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கணும். வெண்டை மஞ்சள் நரம்பு தேமல் நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயாமிதாக்சம் 25 WG 2 கிராம் மருந்த 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாகும் போது இமிட்ரோக்ளோபிரிட் 17.8 SL 0.2 ml 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும். செஞ்சிலந்தியை கட்டுப்படுத்த ஸ்பைரோமெசிபன் 22.9 SC மருந்த 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்.

நிலக்கடலையில் பூ அதிகமாக வந்தாலே மகசூல் அதிகமாகும் என்று பல விவசாயிகள் நினைக்கலாம். ஆனால் அது முழுமையாக சரியில்லை. நிலக்கடலையில் பூ பூத்த பிறகு அந்த பூவின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு மெல்லிய விழுது உருவாகும். இந்த விழுதுகள் மண்ணுக்குள் நுழைந்த பிறகுதான் அதன் நுனியில் காய் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் பூக்கும் காலம் நிலக்கடலை சாகுபடியில் மிகவும் முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் மண் மிகவும் இறுகி இருந்தாலும் அல்லது நீர் தேங்கி சேராக இருந்தாலும் விழுது மண்ணுக்குள் எளிதாக செல்ல முடியாது. அதன் விளைவாக பூக்கள் அதிகமாக இருந்தாலும் காய்பிடிப்பு குறைவாக இருக்கும். அதே போல

0: ஜிப்சம் உரத்தை செடியின் அடிப்பகுதியில் தூவிவிட வேண்டும். நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். செடியின் அடிப்பகுதியை அதிகம் கிளறாமல் இருக்க வேண்டும். நிலக்கடலையில் பூ பூப்பது முதல் கட்டம் மட்டுமே. அந்த பூவிலிருந்து உருவாகும் விழுது பாதுகாப்பாக மண்ணுக்குள் சென்று காயாக மாறுவதுதான் மகசூலை தீர்மானிக்கிறது. நிலக்கடலையில் பூக்களின் எண்ணிக்கை மகசூலை தீர்மானிக்காது, காயாக மாறும் பூக்களின் எண்ணிக்கையே மகசூலை தீர்மானிக்கும். இது போன்ற சின்ன சின்ன தொழில்நுட்பங்களால் அதிகமான மகசூலை பெறலாமே.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 55 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 31% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: இன்று முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழினி. நான் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கவிதை கூற வந்துள்ளேன். அப்பாவின் கை பிடித்து நடந்த காட்டையும் காணவில்லை, அம்மாவின் காலடிபட்ட வயலையும் காணவில்லை. நண்பர்களோடு ஓடி விளையாடி விட்டு பின்பு ஓய்வெடுத்த ஒரு மரங்களை கூட காணவில்லை. குதூகலமாக குதித்து விளையாடிய குளத்தையும் காணவில்லை. எங்கு நோக்கினும் வானுயர்ந்த கட்டிடங்கள் வரிசை கட்டி நின்று என்னை வரவேற்கிறது. என் வருத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது. காட்டை அழித்து வீட்டை கட்டினார்கள். வீட்டில் எல்லாம் செயற்கையால் செதுக்கினார்கள். இன்று இயற்கையை தேடி ஏற்காட்டிற்கும் ஊட்டிக்கும் ஓடுகிறார்கள். தொலைத்தது நம் இயற்கை அல்ல, நம் இன்பமான வாழ்க்கை.
3: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
4: என் பெயர் தமிழினி.
3: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.

0: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியா. இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை? குப்பை கதை. குப்பை கதையா? ஆமா, அந்த புத்தகத்தோட பேரே இது ஒரு குப்பை கதை தான். அதை எழுதினவங்க ஜியோடாமே. 1986 அமெரிக்கால ஒரு மாகாணத்துல இருந்து ஒரு கப்பல், அந்த கப்பலோட பேரு கியான்சி. அதுக்குள்ள 14,000 டன் எடையுள்ள பொருட்கள் அதுல இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். அந்த பொருட்களை அந்த மாகாணத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு அதை சேர்த்துடணும். இதுக்காக ஒரு நிறுவனத்திற்கு அந்த மாகாணத்தை சேர்ந்தவங்க 60 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. அட்வான்ஸ் மட்டுமே 60 லட்சம். அதை எடுத்துட்டு ஒரு மாகாணத்துல இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு போறாங்க. அவங்க எங்க கொண்டு போய் இறக்கலாம்னு நினைச்சாங்களோ அவங்க அங்க இறக்க அனுமதி தரல. திருப்பி அங்கிருந்து பக்கத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, அங்கேயும் அனுமதி மறுக்கப்படுது. இப்படியே அந்த கப்பல் சுத்தி சுத்தி அந்த கடல்ல 16 மாசம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. யாருமே ஒத்துக்கல. இவங்களுக்கு புரியல, இன்னும் மேல குடுக்க போறோம், ஏற்கனவே அனுமதி தரேன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப அனுமதியை மறுக்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? கடைசியில ஒரு வழியா ஒரு ஏழை நாட இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹைட்டிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல இது எல்லாமே மண்ணுக்கான உரம் அப்படின்னு சொல்லி பொருட்களை இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொருட்களை இறக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியுது, இந்த 14,000 டன் அது என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் குப்பை. இறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே உடனே நிப்பாட்டிட்டு, இல்ல இல்ல இங்கேயும் நீங்க இறக்க கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க. இதே மாதிரி நடக்க நடக்க நடக்க அந்த கப்பலுக்கு என்ன பண்றாங்க, கியான்சி தானே பேர் சொன்ன, பேரை மாத்துறாங்க. இது நம்ம சினிமால எல்லாம் மறு வச்சோன்னு ஒரு மாறுவேடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையோட சேர்ந்ததுதான். ஆனாலும் அதை ஏத்துக்க யாருமே தயாரா இல்ல. என்னதான்டா நடக்குதுன்னு யோசிக்கும் போது கிரீன் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டறியறாங்க. கிரீன் பீஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டுல குப்பை கழிவுகளை கொண்டு போய் இறக்குறத தடுக்கிற ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகள் அந்த கப்பலால எதுவுமே பண்ண முடியல. எங்க போனாலும் கிரீன் பீஸ் தடைக்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஆனா ஒன் ஃபைன் டே அந்த கப்பல் எம்டியா திரும்ப அமெரிக்காவோட அந்த மாகாணத்துக்கு வருது. அப்ப எந்த நாடு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு பாக்கும்போது, எந்த நாடுமே கொடுக்கல. எந்த நாடு கொடுக்கறதுக்கு கிரீன் பீஸ் அனுமதிக்கல. அந்த மொத்த குப்பையும் ஆள் கடல்ல அவங்க கொட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே வீடுகள்ல குப்பையை வச்சு நிறைய சண்டை வந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்க குப்பையை என் கிட்ட கொட்டிட்டாங்க, ஏன் காம்பவுண்டுக்குள்ள கொட்டிட்டாங்க, அவங்களோட குப்பை காத்துல பறந்து என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருப்போம். அதே மாதிரி கொஞ்ச நாள் குப்பை அள்ளுறவங்க வரல அப்படின்னா நம்ம வீடும் நம்ம தெருவும் எவ்வளவு நாற்றம் எடுக்குங்கிறதும் நமக்கு தெரியும். வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு ஊரை போய் பாத்திருக்கீங்களா? நம்ம திருநெல்வேலியில ஒரு வெள்ளம் வந்தது, சென்னையில பெருவெள்ளம் வந்தது. அப்போ குப்பைங்கிறது நம்ம யாராலையுமே சகிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனா இந்த குப்பையை எடுக்கிறவங்களை நம்ம என்ன சொல்றோம், குப்பைக்காரவங்கன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அதுக்கும் பேர் மாத்தி அவங்கள தூய்மை பணியாளர்கள் சொல்றோம். எப்படி இந்த கியான்சிங்கிற கப்பல் குப்பையை கொண்டு போய் நிறைய இடங்கள்ல கொட்டுதோ, அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட நாமளும் குப்பையை அதிக அளவுல உற்பத்தி பண்றோம். பொருட்களை தானே உற்பத்தி பண்ண முடியும், இல்ல இல்ல நம்ம வீடுகள்ல குப்பைகளையும் உற்பத்தி பண்ண முடியும்னு நம்ம எல்லாரும் தினம் தினம் காட்டிட்டு இருக்கோம். அந்த குப்பைகளை எங்க போடுறதுன்னு தெரியல, எப்படி போடுறதுன்னு தெரியல, நம்ம இஷ்டப்படி நம்ம அதை கையாண்டுட்டு இருக்கோம். சேர்ந்து இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில நிறைய அட்டகாசமான தகவல்களோட சூப்பரான பாடல்களோடவும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் உரை வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: உழைக்கும் மகளிர் இல்லங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு கியூமன் ஹாஸ்டல் என்று சொல்வார்கள். முன்பெல்லாம் தனியாக

நடத்தி வந்தார்கள். இப்போது அரசாங்கத்தின் சமூக நலத்துறை ஆதரவோடும் இதர வங்கிகள் நிதி நிறுவன ஆதரவோடும் நிறைய பேர் இடங்கள் வாங்கி அருமையான பிளான் செய்து இந்த பெண்களுக்கான தற்காலிக தங்கி செல்லக்கூடிய 1 மாதம் 3 மாதம் அல்லது 1 வருடம் இருந்துவிட்டு தங்களுடைய ஊர்களுக்கு சென்று விடுவார்கள். இப்படி வெளியூரிலிருந்தே படிக்க வருகிற மாணவிகள், வெளி மாநிலங்கள் வெளியூரிலிருந்து நகர்ப்புறங்களிலே வந்து வேலை வாய்ப்பவர்களுக்கு அரசு உதவியோடு ஏராளமான மகளிர் இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. உழைக்கும் மகளிர் இல்லத்திற்கு இப்போது அரசு கண்டிப்பாக பிளான் பாஸ் செய்திருக்க வேண்டும். லோக்கல் பாடியிலும் மற்ற இதர அரசு அதிகாரிகளிலும் இதை பதிவு செய்து நம்பர் வாங்கினால் மட்டுமே, அனைத்து வசதிகளும் இருந்தால் மட்டுமே அதற்கு லைசன்ஸ் கொடுப்போம் என்று ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்கள். எனவே அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் அரசு அதிகாரிகளிடம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் கட்ட வேண்டும். அதே நேரத்திலே நிறைய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் வந்துவிட்டதால் போட்டி விளம்பரம் செய்துதான் மக்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் நான்வெஜிடேரியன் உணவு கொடுப்போம், 1 அறைக்கு 2 பேர் தான், அங்கே ஏசி இருக்கும், டிவி வைத்திருக்கிறோம், இப்படியெல்லாம் விளம்பரம் செய்துதான் இன்று உழைக்கும் மகளிர்களை அல்லது மாணவிகளை, வெளியூர் மாணவிகளை நீங்கள் அவர்கள் அழைக்க முடிகிறது. அதே நேரத்திலே இப்போதெல்லாம் வெளிமாநிலங்களிலிருந்து ஆண்கள் கம்ப்யூட்டர் கம்பெனிகளுக்கு, ஆட்டோமொபைல் கம்பெனிகளுக்கு, அல்லது ஒரு மருந்து கம்பெனி இருக்கிறது அதற்கு ரெப்ரசன்டேட்டிவாக மருந்து பிரதிநிதியாக மருந்தை விற்பனை செய்வதற்கு டாக்டர்களிடம் சென்று ஆர்டர் எடுக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். இப்படி வெளியூரிலிருந்து ஏராளமான பேர் அருகில் உள்ள நகரங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தங்குவதற்கு முன்பெல்லாம் நிறைய சென்னை போன்ற இடங்களிலும் மதுரை போன்ற இடங்களிலும் அந்த இதுபோல் வருகிறவர்களுக்கு மாத வாடகைக்கு என்றே தங்களுடைய லாட்ஜுகளை மாற்றி வாடகைக்கு விட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது அரசாங்கம் அந்த விஷயத்தில் நீங்கள் லாட்ஜ் நடத்துவதென்றால் அப்படி விடக்கூடாது, இது அது கமர்ஷியலாக கட்டடங்களுக்கு, கமர்ஷியல் கட்டடங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது, அது இத்தனை சதுரடியில் இருக்க வேண்டும், கார் பார்க் இருக்க வேண்டும், அவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும், இன்னும் வசதிகள் இருந்தால் மட்டுமே அந்த லாட்ஜுகளுக்கு அனுமதி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டதால் அதை ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலாக பயன்படுத்துவதற்கு இப்போதெல்லாம் முடியாது. அப்போது அதற்கென இடம் பெண்களுக்கு இருப்பது போல இத்தனை பேர் தங்குவதற்கு இத்தனை சதுரடி இடம், காமன் அவர்கள் அமர்ந்து டிவி போன்றவை பார்ப்பதற்கு பொது இடம், தனியாக சமையல் செய்வதற்கான இடம், அங்கேயே உணவு 3 வேளை கொடுக்கின்ற நிறுவனங்களும் இருக்கின்றன. மாணவ அமர்ந்த வெளியூர் ஆண்கள் தங்கிக் கொள்ளலாம், சாப்பாடு வெளியே போய் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மையங்களும் இருக்கின்றன. இவற்றை தொடங்கி நடத்துவது மிக லாபகரமானது. இப்போது ஆண்கள் தங்கள் அருகில் உள்ள ஊர்களில் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தால் கூட டெய்லி போய் வருவது கஷ்டம். ஏனென்றால் தினமும் 12 மணி நேரம் வேலை வாக்க சொல்வார்கள் பெரிய நிறுவனங்களிலே என்று இது போன்ற விடு நல்ல உணவு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வாடகை என்பார்கள். பெரிய ஊர்களிலே எனக்கு தெரிய 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து பெரிய கட்டடத்தை சோழிங்கநல்லூர், ஸ்ரீபெரும்புதூர், ஓசூர் போன்ற இடங்களிலே வாடகைக்கு பிடித்து ரெண்டாக கூட சிலர் பிரித்து ஆண்களுக்கு தனி கட்டிடம், பெண்களுக்கு தனி கட்டிடம் என்று அனைவருக்கும் பாதுகாப்பாக இந்த விடுதிகளை நடத்துகிற பெரிய முதலாளிகள் வந்துவிட்டார்கள், நல்ல லாபம் பார்க்கிறார்கள். அதுபோல் நீங்கள் பெண்களுக்கு மட்டும் வேண்டுமானாலும் பெண்கள் உழைக்கும் மகளிர் இல்லம், மாணவர் இல்லம் நீங்கள் போட்டு வாடகைக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கலாம். ஆண்கள் தங்கும் இடங்களுக்கு இப்போது நல்ல கராக்கி இருப்பதால் ஆண்கள் தங்கி செல்லக்கூடிய உழைக்கும் ஆண்கள் மாணவர்கள் தங்கி நல்ல உணவு பெற்றோர்கள் தேவையான அனைத்து உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்தால் இதற்கு கட்டணத்தை பற்றி கவலை இல்லை. 1,75,000 என்று சம்பளம் வாங்குகிறவர்கள் உடல் நலத்தையும் நாங்கள் தாங்கள் தங்கியிருக்கிற இடத்தினுடைய வசதியையும் பார்ப்பார்கள். எனவே நீங்கள் சொல்லுகிற வாடகை அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் கார் அல்லது பைக் வைத்திருப்பார்கள். அந்த வண்டிகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு நீங்கள் இடம் தர வேண்டும். குடிநீர் மட்டும் மொத்தமாக அனைவருக்கும் சப்ளை செய்வது போல் நீங்கள் அதற்குரிய கருவியை பொறுத்து குடிநீர் சப்ளை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த இடத்தை பொறுத்து அட்வான்ஸும், அங்கே அவர்களுக்கு தேவையான கட்டில்,
ரேக்குகள், டேபிள், சேர் போன்ற அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு குறைந்தது 5 முதல் 10 லட்சம் ரூபாய் ஆகலாம். இடத்தை பொறுத்து, சதுரடியை பொறுத்து, ஒரு அறை இடமாக இருக்கலாம் அல்லது 10 அறை இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். அதை பொறுத்து உங்களுடைய முதலீடு மாறும். இதற்கு

0: தேவையான நல்ல விளம்பரங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் தேவையான ஒவ்வொரு வசதியையும் நீங்கள் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் போட்டுவிட்டால் அங்கே வந்து ஒவ்வொரு தங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் மூலம் தங்களுக்கு டைப் செய்து உங்களுக்கு கட்டணத்தை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் கம்ப்யூட்டர் மட்டுமல்ல எல்லா வகையான பேப்பர்களையும் அங்கே அவர்களுக்கு இலவசமாக அங்கே வாங்கி போடுவது, இப்படி பல உதவிகளை செய்யும்போது அவர்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு சென்றால் நல்ல பாதுகாப்பாக இருக்கும், அங்கேயே டைப் செய்து கொள்ளலாம், ஏசி வேண்டுமானால் ஏசி இருக்கும், நான்வெஜிடேரியன் உணவு கிடைக்கும் என்பது போலவும் தங்கள் வேலைக்கு செல்லும்போது அவர்கள் மதிய உணவுக்கு சாப்பாடை தயாரித்து நல்ல சூடாக அவர்களுக்கு தயாரித்து கொடுத்து அனுப்புகிற நிறுவனங்கள் இப்போது நிறைய வந்துவிட்டன. அதைத்தான் வசதி படைத்த உழைக்கும் ஆண்கள் விரும்புகிறார்கள். எனவே உழைக்கும் மகளிர் இல்லம் போல உழைக்கும் ஆண்கள் இல்லம் நீங்கள் தொடங்கினால் நல்ல லாபகரமாக இருக்கும். சமையலர், செக்யூரிட்டி, உதவியாளர்கள் என்று 2-3 பேர் உடனடியாக வேலைக்கு கொடுக்கலாம். நல்ல லாபகரமான இத்தொழிலை நீங்கள் எந்த ஊரிலும் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து நல்ல லாபம் பெறலாம். சொந்த பெயரிலும் ஆரம்பிக்கலாம், என்ஜிஓ தொடங்கி அறக்கட்டளை பெயரிலும் தொடங்கி அரசு உதவிகளை நீங்கள் ஏராளமான பெற்று அதை சிறப்பாக செய்யலாம், நன்கொடை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அறக்கட்டளை வைத்திருக்கிறீர்கள் என்றால் நான் ஒரு ஆண்கள் உழைக்கும் ஆண்களுக்கான இல்லம் கட்டப்போகிறேன், அதுக்கு உதவி செய்யுங்கள், நடத்தி வருகிறேன் குறைந்த கட்டணத்தில், அதற்கு உதவுங்கள் என்றெல்லாம் நீங்கள் பலரிடம் நன்கொடை பெற்று இதனுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி குறைந்த கட்டணத்திலே பலருக்கு உதவி செய்யக்கூடிய வாடகைக்கு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை பாதையாக அமையும். உங்கள் குடும்பத்தினர் பக்கத்திலேயே தங்கியிருந்தால் அவர்களுக்கு உணவு தயாரிக்கும் போது உங்களுக்கு தேவையான உணவை அதிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தனியாக வீட்டில் 3-4 பேர் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு உணவு தயாரித்து அதற்கு நிறைய செலவாக இருக்க வேண்டியதில்லை, இங்கிருந்தே உங்களுக்கும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல வசதிகள் இருக்கின்றன. பல வெளி மாநிலத்தவர்களும் வெளி மாவட்டக்காரர்களும் வருவதால் அரசாங்கத்திடமும் காவல்துறையிடமும் சரியான முறையிலே அனுமதி பெற்று சிறப்பாக நடத்தினால் மிக நல்ல லாபம் வரக்கூடிய அருமையான துறையாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். வழங்கியவர் திரு எம் ஞானசேகர், தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர்.

0: இன்று முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
5: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள்.
6: உலகில் அடையாளம் காணப்பட்ட 5000-க்கும் அதிகமான மொழிகளிலே தமிழ் மொழிக்கு என்று தனி சிறப்பு உண்டு. ஒரு சொல்லுக்கு பல பொருள், பல பொருளை குறிக்க ஒரே சொல் என்ற வகையிலே ஏராளமான கலை சொற்கள் தமிழில் அமைந்து கிடப்பதை காணலாம். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, தீராத தலைவலிக்கு இரு குரங்கு கைச்சாறு. அப்படி என்றால் முற்றுப்பெறாத தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவலிக்கு குரங்கு என்பதற்கு மூசு என்பது பொருள். தொல்காப்பியரெல்லாம் மூசு என்றே குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இரண்டு முசு, முசு முசு கைச்சாறு, முசு முசு கைச்சாறு. தீராத தலைவலிக்கு முசு முசு கைச்சாறை பயன்படுத்தினால் தீர்ந்து போகும் என்பதனை என்ன சொல்கிறார், இரு குரங்கு கைச்சாறு என்கிறார். அதனால்தான் பின்னால உரையாசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் தமிழை புரிந்து கொள்வது கடினம் என்பதனாலே கண்ணை கெடுப்பர் கவிராயர் அக்கண்ணை எண்ணி உரைப்பர் உரைகாரர் என்ற சொற்றொடர் தோன்றல் ஆயிற்று. இந்த மாதிரியாக தமிழ் மொழியிலே தமிழ் புலவர்கள் ஒரு சொல்லுக்கு பல பொருட்களை வைத்து ஒரே சொல்லை அமைத்து விளையாடிய சொல் விளையாட்டு

பாடல்கள் ஏராளம். அமுத சாகரர் இயற்றிய யாப்பரும் கல காரிகை என்னும் நூலில் எடுத்துக்காட்டுக்காக அமைக்கப்பட்ட பாடல் ஒன்று, வஞ்சியேன் என்று அவன்தன் ஊர் உரைத்தான், யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நேர்ந்தேன், வஞ்சியான் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்தும் வஞ்சித்தான் வஞ்சியாய் வஞ்சியர் கோவே. இப்படி ஒரு பாடல். ஒரு வஞ்சிக்கப்பட்ட அபலை பெண் ஒருத்தி வஞ்சி நகரத்தானை பார்த்து அந்த அரசனை பார்த்து பின்வருமாறு சொல்கிறார். வஞ்சி என்பது சேர மன்னர்களினுடைய தலைநகரமாக விளங்கிய சிறப்பு பெற்ற தலம். இப்பொழுது அந்த பெண்ணானவள், வஞ்சி என்ற சொல்லுக்கு பெண் என்ற பெயரும் பெண் என்ற பொருளும் உண்டு. ஒரு வஞ்சி அந்த சேர மன்னனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஒரு தலைவன் என்னை சந்தித்தான், நான் அவனுடைய ஊர் யார் எந்த ஊர் என்று கேட்டேன், அவன் சொன்னான் வஞ்சியேன் என்றான். அவன் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றால் என்ன பொருள், வஞ்சி தேசத்தவன் என்பது பொருள். நான் என்ன நினைத்துக் கொண்டேன், வஞ்சியேன் என்றால் அவன் என்னை வஞ்சிக்க மாட்டான் என்ற சொல்லில் நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறாள். வஞ்சி என்ற சொல் ஒரே சொல்லாக வந்து இடத்திற்கு ஏற்ப பொருள் மாறுபடுகிறது. வஞ்சி மாநகரத்தை குறிக்கிறது, வஞ்சகம் துரோகம் செய்வதை குறிக்கிறது, வஞ்சகம் செய்ய மாட்டேன் என நம்பி நான் ஏமாந்து போனேனே என்ற அந்த சோகத்தில் அவள் புலம்புகின்ற பாடலாக இந்த பாடல் வரிகள் அமைகின்றது. வஞ்சி நகரைச் சேர்ந்தவன் என்பதால் வஞ்சியேன் என்று அவன் தன்னை அடையாளப்படுத்தினான். நானும் வஞ்சியேன் என்றதனால் வஞ்சிக்க மாட்டான் என்ற பொருளில் கூறுகிறான் என்று நினைத்து நானும் அவனுக்கு இணங்கினேன். ஆனால் வஞ்சி நாட்டவனான அவனோ வஞ்சியேன் வஞ்சியேன் வஞ்சிக்க மாட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் என்று வஞ்சகமாக சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டான், கைவிட்டு விட்டான். வஞ்சி நாட்டு மன்னவனே இது கேள் என்கிறாள் ஓர் வஞ்சி. யார் வஞ்சிக்கப்பட்ட ஓர் அபலைப்பெண். தமிழனினுடைய வார்த்தை விளையாட்டு கலைகள் இதுவும் ஒன்று. இதே போன்று இன்னொரு பாடல் முத்தொள்ளாயிரத்திலே யார் பாடியது என்று தெரியாது. அந்த ஆசிரியர் பாடுகிறார், கூடல் பெருமானை கூடலா கோமானை கூட பெறுவேனேல் கூடென்று கூடல் இழைப்பால் போல் காட்டி இழையாது இருக்கும் பிழைப்பிற் பிழை பாக்கறிந்து என்பது அப்பாடல். கூடல் இழைத்தல் என்பது ஒரு வகையான விளையாட்டு. அந்த விளையாட்டிலே அது குறிபார்க்கக்கூடிய ஜோதிட விளையாட்டு வைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண்ணானவள் தெரு நடுவிலே நின்று கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கைகளாய் கை விரல்களை மணலிலே சுழற்றி சுழற்றி வட்டம் ஒன்று வரைவார். கோடி எங்கே தொடங்குகிறதோ அந்த புள்ளியில் கண்ணை மூடி வரைகின்ற அந்த கோடு வந்து இணைய வேண்டும், ஒன்று கூட வேண்டும். அப்படி கூடு கோடு ஒன்றாக கூடினால் அவள் விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை அந்த கூடானது கூடாமல் வேறிடம் நோக்கி சென்று விட்டால் அந்த விரும்பிய எண்ணமானது கைகூடாது என்பது அக்கால மக்களினுடைய நம்பிக்கை. இதற்கு கூடல் விளையாட்டு என்று அழைப்பார்கள். இப்படி ஒரு பெண்ணானவள் கூடல் இழைக்க முற்படுகிறாள். அவள் அந்த நாட்டினுடைய மன்னனை நினைத்து, பாண்டிய மன்னனை நினைத்து, கூடல் பெருமான் என்றால் பாண்டிய நாட்டிற்கு நான் மாட கூடல் என்பது ஒரு பொருள் உண்டு. நான்கு மேகங்களும் மாடமாக அமைந்து கூடுவதால் அது நான்மாட கூடல். அப்படி அந்த கூடல் மன்னவனை கூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அவர் கூட வேண்டும் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பெண்ணானவள் கூடல் இழைக்க முற்படுகிறாள். அப்படி கூடல் பெருமான் பாண்டியனை நான் கூட பெறுவேன் என்றால் கூடல் கூடே நீ கூடுக என்று சொல்லிக்கொண்டு கூடல் இழைப்பது போல் பாசாங்கு காட்டினால் தலைவி உரித்து. உண்மையில் அவள் கூடல் விளையாட்டு விளையாடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை கூடல் கூடு கூடாமல் போய்விட்டால் அவனை கூட முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் நாணம் தயக்கம் அவளிடையே ஏற்பட்டது. ஆகையினாலே அந்த கூடல் விளையாட்டினை விளையாடாமல் விட்டுவிட்டாளாம். எவ்வளவு பெரிய கற்பனை

0: கூடல் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டிலே முத்தொள்ளாயிரம் மூவேந்தரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலிலே அற்புதமான கவி ஒன்றை அழகு தமிழிலே நாம் என்றும் சுவைத்து இன்புற இன்புற நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் அக்கால புலவர்கள். இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆழமாக படித்து உணர்ந்தால் நாம் பொருள் உணர்ந்து படித்தால் படித்து உணர்ந்தால் நாம் முழுமையாக அதனை ரசிக்க முடியும். நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே, வழங்கியவர் ப இளங்கோ அவர்கள்.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: இன்று முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும் மணி திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இன்று முற்பகல் 11:02 ஒளிபரப்பாகும் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தொடர்வது ஆங்கிலம் அறிவோம்.
5: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு ஒரு புது விஷயம் பார்க்க போகிறோம். நான் பார்த்த ஒரு சினிமாவில் ஒரு கேரக்டர் அதிகமாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணி பேசும். ஒரு சீனில் ஒருத்தர் அவர் தலையில் உருட்டுக்கட்டையால் அடிச்சிருவார். அவர் மம்மின்னு கத்திக்கிட்டே மயங்கி விடுவார். இங்கிலீஷில் அப்படியெல்லாம் வந்து பண்ணுறதில்லை. இங்கிலீஷில் அதுக்குன்னே சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு பேர் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதற்கு தனியாக அர்த்தம் இருக்காது. அது நம்ம உணர்வுகளில் ஒன்றை வெளிப்படுத்தும். சரியா? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்டர்ஜெக்ஷனை சொல்கிறேன். வாவ். வாவ் அப்படின்னா ஏதோ ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அதை வெளிப்படுத்தும் போது வாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அழகான சன்ரைஸ் அல்லது சன்செட் பார்க்கும்போது வாவ். ஒருத்தர் யாராவது நல்ல ஷர்ட் போட்டு வந்திருக்கார், பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க வாவ். அப்போ இது மாதிரி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷில் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, எக்ஸலண்ட், சூப்பர்ப் சொல்லலாம். அப்போ அட்ஜெக்டிவ்க்கும் இன்டர்ஜெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அட்ஜெக்டிவ்க்கு ஒரு அர்த்தம்

0: அப்ஜெக்டிவ் அப்படின்னா அழகா நல்ல அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸலன்ட் ஷர்ட், நல்ல ஷர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் வாவ் ஷர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. வாவ் அப்படிங்கிறது உணர்வை தான் குறிக்கும், அது வார்த்தைக்கெல்லாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு வேர்டு சொல்கிறேன், அந்தோ. இப்போ வார்த்தைகள் வழக்கொழிஞ்சு போகும், அதாவது ஒரு ஃபேஷன் வரும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் காணாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளும் வரும், அப்புறம் காணாமல் போயிடலாம் அல்லது வழக்கொழிஞ்சு போயிடும். அதில் ஒன்று தான் அந்தோ. இப்போ முன்னாடியெல்லாம் யாராவது கீழே விழுந்தாங்கன்னா பழைய சினிமாவில் பார்த்துருக்கலாம், கீழே விழுந்தாங்கன்னா அந்தோ அப்படின்னு போய் நம்ம தூக்கி விடலாம். இங்கிலீஷில் அது அலாஸ் அப்படிமோ. அந்தோ எப்படி வழக்கொழிஞ்சு போச்சோ அது மாதிரி அலாஸும் அவுட்டேட் இப்போ, அதுவும் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை. இன்னொரு வேர்டு ஹுரே அப்படிங்கிறது, இதை ஹுரா அப்படின்னு வாசிக்கலாம், ஹரா அப்படின்னு வாசிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹையா அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ குழந்தைகளுக்கு ஒரு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கோன்னா ஹையா அப்படின்னு குழந்தைகள் கத்தும், இதே மாதிரி தான். இப்போ இது குழந்தைகள் கத்துறதுக்கு தனியாக ஒரு வேர்டு வச்சுருக்கான், இது பெரிய ஆட்கள் கூட இதை ஹுரே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகள் இப்பி அப்படின்னு வச்சுருக்கான், இப்பி நூடுல்ஸ் அதில் இருந்தால் வருது. இப்பி நூடுல்ஸ்னால் குழந்தைகள் அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பித்த இதுக்கு வருவோம், தலையில் அடிபட்டுருச்சு வலிக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வேர்டு வச்சுருக்கலாம், அவுச், ஓயுசிஹெச், ஓயுசிஹெச் அப்படின்னா அவுச். இதை அவுச்சி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, மெல்ல ஆ அப்படிங்கிற நல்ல வாயை திறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவுச் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி படிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் நம்ம படிப்போம், இது மாதிரி விஷயங்களை எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒரு செயல் அந்த உணர்வு இருக்கணும், அந்த உணர்வையும் இந்த இந்த வார்த்தையும் நம்ம வந்து அதை ஒன்றா நம்ம ரிலேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், அப்போ நான் கிளாஸில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது அடுப்படியில் நின்னீங்கன்னா ஒரு சூடான ஒரு பாத்திரம் இருக்குது, அதை மெல்லமாக தொட்டுட்டு அவுச், இல்லைனா நமக்கு அம்மானு வந்துடும், ஐயோ அப்படின்னு வரும். அப்போ அதை ஆரம்பித்தாலும் சரி, அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிவிட்டு அமைக்கி வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லி பழகணும். அல்லது யாராவது உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா, மக்கா மெல்ல வயிற்றில் குத்து, வலிக்காமல் குத்து அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் குத்துனதும் மெல்ல அவுச் சொல்லி பழகலாம். அல்லது நீங்களாக ஒரு சேரில் மெல்ல காலை இடிச்சிட்டு அவுச் சொல்லி பழகலாம். அல்லது நிலையில் நீங்களே இடிச்சிட்டு அவுச். அப்படி பழகும்போது தான் தன்னால் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், அன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த கதை நடக்கவே நடக்காது. அப்போ இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளாம் அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கிரியேட், சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை கண்டிப்பாக படிக்க முடியும். இப்போ சோஷியல் மீடியாவில் இடையில் நிறைய ஒரு வார்த்தைகள் வந்துட்டுருக்கு, பிம்பிலிக்கா பிலாப்பி. இதை நீங்கள் சொல்லிவிட்டு சும்மா நம்ம அதை யூஸ் பண்ணுறது ஈஸி, பிம்பிலிக்கா பிலாப்பி. இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அந்த ஒரு வட்டி மாதம் 10 வட்டின்னு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். இன்னும் சில மணித்துளிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடைரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: முளைத்தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிருஞ்சடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 3 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 5 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் 5 நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக 6 கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய 7 நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வர்ணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
7: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்க்கண்ணையும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம்

0: எப்படி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பறியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலபாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம், திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகளெல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிடப்படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் ஓதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவப்பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழா காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாகவும், சாயரட்சியிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை

0: அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, மூன்று நிலை கோபுரங்கள் என்றால் மூன்று கலசங்கள், ஐந்து நிலை கோபுரங்கள் என்றால் ஐந்து கலசங்கள், ஏழு நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏழு நிலை கோபுரத்திலே ஏழு கலசங்கள், அதே போல ஒன்பது கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் நிழலில்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
6: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய

0: தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்துசுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரன் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலைய சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீப ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி

கயற்கண் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாளிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சி

0: கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாலை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புடுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நெறிகள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகாபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சனமாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்கியோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் நிழலாச்சியாஸ்
6: விளக்கு தூண் மதுரை.

0: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 4

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, இந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பு வலையாக திகழும் ஆகும். அதே மாதிரி மாத அடிப்படை சம்பளம், பேசிக் சேலரின்னு சொல்லக்கூடியது, இது 15,000 வரை பெறும் ஊழியர்களுக்கு

அதிகமாகும். அதே மாதிரி மாத அடிப்படை சம்பளம், பேசிக் சேலரின்னு சொல்லக்கூடியது, இது 15,000 வரை பெறும் ஊழியர்களுக்கு இது கட்டாயம் பொருந்தும். அவருடைய சம்பளத்திலிருந்து இந்த வருங்கால வைப்பு நிதிக்கு எவ்வாறு பிடித்தம் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை பார்க்கும்போது, அந்த பொதுவாக ஊழியரின் அடிப்படை சம்பளம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து 12% பிடிக்கப்படும். ஆனால் அந்த கம்பெனி, அதாவது அந்த நிறுவனம், அந்த வேலை வழங்கும் நிறுவனம் அதே 12% பங்களிப்பை இதில் வழங்கும். இந்த ஊழியரின் பங்கு 12%, முழு தொகையும் பிஎஃப் கணக்கிற்கு செல்லும். இந்த நிறுவன பங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து அது எப்படி போகும்னா 12% தான், ஆனால் எப்படி போகும்னா 3.67% பிஎஃப் கணக்கிற்கும், 8.33% ஓய்வூதிய திட்டத்திற்கும் செல்லும். அதாவது எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லக்கூடியது. அப்போ மொத்தம் 12%. ஆயுள் காப்பீட்டுக்கு 0.50% செலுத்தப்படும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மொத்த சம்பளத்திலிருந்து பிடிக்கக்கூடிய தொகையுடைய விவரம். 12% இவங்களுக்கு, 12% தொழிலாளருக்கு, 12% முதலாளிக்கு, 12% மொத்தம் 24% இதில் வரும். இந்த பிஎஃப் சட்டத்தினுடைய முக்கிய நன்மைகள் என்னவென்று பார்த்தால், பணி ஓய்வுக்கு பின் பெரும் தொகையாக வட்டியுடன் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடணும், பணி ஓய்வுக்கு பின் பெரும் தொகையாக வட்டியுடன் அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி 10 ஆண்டுகள் பணி முடித்த தொழிலாளர்களுக்கு 58 வயதிற்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். அதேபோன்று அவசரகால வித்துட்டான்னு சொல்லக்கூடிய இந்த திருமணம், மருத்துவ அவசரம், இந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அல்லது கல்வி தேவைகளுக்காக அந்த பணம் தேவைப்பட்டால் இதிலிருந்து பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோன்று இறப்பு இழப்பீடுன்னு சொல்லக்கூடிய, பணியில் இருக்கும்போது ஊழியர் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு 7 லட்சம் வரை, ரூபாய் 7 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை கிடைக்கும். இதுதான் இந்த பிஎஃப் அப்படிங்கக்கூடிய, ப்ராவிடன்ட் ஃபண்டு அப்படிங்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருங்கால வைப்பு நிதியாகும். இதன் மூலமாக அந்த காலம் கடந்த பின்னர் அந்த தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகைகளையும் திட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே இது இஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் அரசு காப்பீடு, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிலாளர் அரசு காப்பீடு. இந்த இஎஸ்ஐ என்பது தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மருத்துவ செலவுகள் மற்றும் நோய்வாய்ப்படும் காலங்களில் நிதி உதவி வழங்கும் ஒருங்கிணைந்த சமூக காப்பீட்டு திட்டமாகும். இது வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948, தொழிலாளர்கள் அரசு காப்பீட்டு சட்டம் 1948 என்ற சட்டத்தின் கீழ் இந்த செயல்முறைகள் வருகிறது. இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தால், 10 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொருந்தும். மாத மொத்த சம்பளம் 21,000 வரை பெறும் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ திட்டம் கட்டாயமாகும். அதே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 25,000 வரை லிமிட் உண்டு. இதில் எவ்வாறு பிடித்தம் செய்யப்படுகிறார் என்றால், மாதத்தின் மொத்த சம்பளத்திலிருந்து மிக குறைந்த தொகையே இஎஸ்ஐக்காக பிடிக்கப்படுகிறது. அதில் வந்து ஊழியருடைய பங்கு என்னன்னு பார்த்தா 0.75% அந்த இஎஸ்ஐக்காக பிடிக்கப்படுகிறது. அதே இது நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தோடைய பங்கு 3.25% 3.25%, ஆக மொத்த பங்களிப்பு 4%. இந்த 4% இந்த இஎஸ்ஐக்காக தொழிலாளர்களிருந்து பிடிக்கப்படுகிறது, நிறுவனமும் அதை கொடுக்கிறது. இந்த இஎஸ்ஐ சட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னவென்று பார்த்தால், இலவச மருத்துவ சிகிச்சை, அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு, அதாவது பெற்றோர் மனைவி பிள்ளைகள், வரம்பற்ற இலவச மருத்துவம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், வரம்பற்ற இலவச மருத்துவம் கிடைக்கும். நோய்வாய்ப்படும் கால உதவித்தொகையாக உடல்நிலை குறைவால் விடுப்பு எடுக்கும் நாட்களில் சம்பளத்தில் 70% வரை பணமாக வழங்கப்படும். அதே மாதிரி மகப்பேறு உதவியும் இதில் கிடைக்கும். பெண் தொழிலாளர்களுக்கு 26 வாரங்கள், சுமார் 6 மாதங்கள் முழு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு மற்றும் நிதி உதவி கிடைக்கும். அதேபோல் வேலையின் போது விபத்து ஏற்பட்டு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஊனமடைந்தால் ஆயுள் முழுவதும் மாதாந்திர உதவி கிடைக்கும் இந்த திட்டத்தில் இருக்கும்போது. அதே வேலையின் போது விபத்தால் ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு, அதாவது சார்ந்திருப்போர் அவரது குடும்பத்திற்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கப்படும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, பதிவு செய்வது கட்டாயமாகும். அதாவது குறிப்பிடப்பட்ட தொழிலாளர் எண்ணிக்கையை அடையும் நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி அந்த அமைப்புகளில் பதிவு செய்வது சட்டப்படியான கட்டாயமாகும். அதே மாதிரி

0: அந்த தொகையை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பிடிக்கப்படும் பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ தொகையை நிறுவனங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அரசுக்கு செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாமல் போய் இதை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பணத்தை பிடித்துவிட்டு அதை அரசுக்கு செலுத்த தவறினால் அந்த நிறுவனத்தின் முதலாளி மீது கிரிமினல் வழக்கும் அபராதமும் விதிக்க இந்த சட்டத்தில் இடம் உண்டு. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால் வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் காலை 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேலகர்த்த ராகங்களில் 5வதாக இடம்பெறும் ராகம் மானவதி. மானவதி ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுசுருதி தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: மாணவ திராகத்தில் கோடீஸ்வரய்யர் அவர்கள் நிஜபக்தி நித்யானந்தம் தா கந்தா என்ற கீர்த்தனையை இயற்றியுள்ளார். மாணவதி ராகத்தில் டி கே கோவிந்தராவ் அவர்கள் வரவேத புராண என்ற தானவர்ணத்தை இயற்றியுள்ளார். இந்த தானவர்ணத்தில் எத்துக்கடை சுரங்களில், அதாவது சரணஸ்வரத்தில் நிறைவாக வரக்கூடிய சுரத்தில் முதல் பகுதியை திசுரமாகவும் இரண்டாம் பகுதியை சதுசுரமாகவும் அமைத்திருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பணிவன்.
2: நீர்களே, இன்று காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா. நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அந்த நிகழ்ச்சியில. இப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
4: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: காலை வணக்கம் வாரமந்திரியாரே. இப்படி அமரும் வர இருக்கின்ற விடுமுறை நாட்களை நமது நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியிலேயே கழிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன்.
4: ஓ அப்படியா, நல்ல விஷயம் மன்னா. மன்னா, விடுமுறைக்கு எங்கு செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள்?
5: சிக்கிம் மாநிலத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன்.
4: ஆஹா, சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரான காங்டாக் இந்தியாவிலே பார்ப்பதற்கு அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்று.
5: அப்படியெனில் நான் சிறந்த சுற்றுலா தலத்தை தான் தேர்வு செய்திருக்கிறேன். சரி சரி, அங்கே செல்வதற்குரிய பயண ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்படியே குடி தண்ணீரை நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்களில் பிடித்து வையுங்கள். எடுத்து செல்வோம். மந்திரியாரே, இதை செய்ய வேண்டியது உமது பொறுப்பு.
4: அது சரி, எனக்கு வேலை வந்துவிட்டது. எதற்கு இவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில்?
5: மந்திரியாரி, என்னதான் வெளியூருக்கு சென்றாலும் அங்கே குடிக்கும் தண்ணீர் நமது ஊர் தண்ணீரை போல சுவை வருமா? அதுதான், நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீரை அடைத்து எடுத்து செல்லலாம் என்று கூறினேன்.
4: மன்னா, நான் அதை சொல்லவில்லை. பிளாஸ்டிக் பாட்டில்கள் எதற்கு என்று கேட்டேன். ஏனென்றால் சிக்கிம் மாநிலத்தில் இப்போது பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து செல்ல வேண்டியதில்லை.
5: ஏன் ஏன் ஏன், எதற்காக எடுத்து செல்ல வேண்டாம்? அப்போது இங்கிருந்து தண்ணீர் கொண்டு செல்ல நான் என்ன செய்வேன்?
4: மன்னா, இப்போது சிக்கிம் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையின் சார்பில் மூங்கில் வாட்டர் பாட்டில்களை பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களுக்கு பதிலாக பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறார்கள்.
5: மூங்கில் வாட்டர் பாட்டிலா? இது புதிதாக இருக்கிறது. யார் இதை கண்டுபிடித்தார்கள்?
4: கல்லூரிக்கு, வேலைக்கு என பல இடங்களுக்கு தண்ணீரை எடுத்து செல்ல பிளாஸ்டிக் பாட்டில்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதற்கான மாற்று என்ன என்று சிந்தித்த திருத்மந்த் போரா என்பவரின் செயல் வடிவம் தான் இந்த மூங்கில் தண்ணீர் பாட்டில்.
5: ஆகா, அருமை.
4: மன்னா, பிளாஸ்டிக்கால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்த உலகம் இப்போது அதன் பயன்பாட்டை குறைக்க ஆரம்பித்திருக்கிறது.
5: ஆம், ஒருமுறை பயன்படுத்தும் வகையிலான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இந்தியாவிலும் பல பகுதிகளில் தடை கூட விதிக்கப்பட்டுள்ளது. ஆமாம், யார் இந்த திரிக்மன் போரா? எந்த ஊரை சேர்ந்தவர்?
4: இவர் அசாமை சேர்ந்த 36 தொழிலதிபர், IIT-யின் முன்னாள் மாணவர். இயற்கையை காக்கும் வகையில் இந்த மூங்கில் பாட்டில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பாட்டில்களை சரியாக உருவாக்க இவருக்கு 17 இருக்கிறது மன்னா.
5: என்ன, இதை உருவாக்க 17 தேவைப்பட்டதா? அப்படி என்றால் கண்டிப்பாக இவரை பாராட்டியாக வேண்டும் மந்திரியாரே. ஆனால் மந்திரியாரே, மூங்கிலால் செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில் என்று கூறுகிறீர், மூங்கில் பாட்டிலில் உள்ளே இருக்கும் தண்ணீர் கசிந்து வெளியே வராதா?
4: மூங்கிலால் செய்யப்பட்டதால் தண்ணீர் வெளியில் கசியுமா என்று தங்களை போன்றே சந்தேகம் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பாட்டில்கள் 100% லீக் ப்ரூஃப் தன்மையை கொண்டவை. எனவே தயக்கமின்றி வெளியில் எடுத்து செல்ல முடியும்.
5: ஓஹோ, மூங்கில் வாட்டர் பாட்டிலில் அப்படி என்றால் தண்ணீரை கொண்டு செல்லலாம். சரி, நாமும் மூங்கில் பாட்டில் தயாரிக்க வேண்டும் என்றால் எந்த மூங்கிலை பயன்படுத்த வேண்டும்?
4: ஆஹா, மன்னர் தொழிலதிபர் ஆகிவிடுவார் போல இருக்கிறது. சரி, ஐடியாவை சொல்லுவோம். மன்னா, பாட்டிலை தயாரிக்க பலூக்கா என்ற மூங்கில் வகையை பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 100 to 150 பலூக்கா மூங்கில்களை பயன்படுத்தி 1500 பாட்டில்கள் வரை உருவாக்கப்படுகிறதாம்.
5: ஓஹோ, அதெல்லாம் இருக்கட்டும் மந்திரியாரே. மூங்கில் வாட்டர் பாட்டில்கள் உடலுக்கு நன்மை செய்யுமா? அது நல்லதுதானா?
4: மூங்கில் தன்னுடைய இயல்பால் கிருமிகளை வளர விட மன்னா, இதை பராமரிப்பதும் எளிது. மூங்கில் பாட்டில்கள் உடலுக்கு மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் அது நன்மை செய்பவை. இதில் தண்ணீரை குளிர்ச்சியாகவும் சுத்தமான முறையிலும் சேமிக்க முடியும். புவி வெப்பமயமாதலும் பருவநிலை மாற்றத்தாலும் நாம் பல இன்னல்களை சந்தித்து வருகிறோம். இதிலிருந்து பூமியை பாதுகாக்க நான் செய்த சிறிய முயற்சி தான் இந்த மூங்கில் வாட்டர் பாட்டில்கள் என்று கூறுகிறாராம் திருத்மந்த் போரா.
5: நிச்சயமாக இவரை பாராட்ட வேண்டும் மந்திரியாரே. சரி, அப்படியெனில் நாம் இங்கிருந்து பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து செல்ல வேண்டாம். சிக்கிம் செல்லும் போது அங்கிருந்து மூங்கில் வாட்டர் பாட்டில்களை வாங்கி தண்ணீரை நிரப்பிக் கொள்ளலாம்.
4: சிக்கிம் செல்ல டிக்கெட்டுகளை புக் செய்து விடவா?
5: தாராளமாக, உமக்கும் சேர்த்தே சிக்கிம் செல்ல டிக்கெட்டை புக் செய்துவிடும்.
4: அடடே.

0: ஆச்சரியம். மன்னரே எனக்கும் சேர்த்து டிக்கெட்டை புக் செய்ய கூறிவிட்டார். மன்னா, தாங்கள் நீடூடி வாழ்க. இந்த மந்திரியாரையும் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லும் பெரிய மனது நமது 73 விலகேசி மன்னரை தவிர வேறு யாருக்கு வரும்?
1: ஆம் மந்திரியாரே, நீர் இல்லாமல் நான் எப்படி தனியாக சுற்றுலா செல்வேன்?
0: ஆஹா, மன்னருக்கு நம் மீது என்ன ஒரு பாசம்!
1: ஆம் மந்திரியாரே, சிக்கிமில் சுற்றுலா செல்லும் போது இந்த மூங்கில் பாட்டில்களை எல்லாம் தூக்கி வர ஒரு ஆள் வேண்டாமா? அதற்காகத்தான் உம்மை அழைத்து செல்கிறேன்.
0: ஆஹா, இதற்காகத்தான் மன்னர் என் மீது இவ்வளவு பாசம் அளிக்கொண்டாரா? நான் தான் ஏமாந்து விட்டேனா?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: எட்டு மணி 42 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. விடு பாத்துக்கலாம், எல்லாம் சரியாகும், ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை யாராவது யாருக்காவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு இப்போதெல்லாம் அந்த தேவைப்படக்கூடியது இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் தான் குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகளாகவும் இருக்குது. அதனால எப்போவுமே நல்ல நல்ல வார்த்தைகளை நாம பேசுவோம். இப்ப நிகழ்ச்சியில ஜெய்பீம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, இன்று மதியம் 12:10 இடம்பெறும் பெண்கள் மட்டும் பங்கேற்கும் சிநேகிதி நிகழ்ச்சியோட தலைப்பு குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு, அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்போதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான்.

0: தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க வந்து கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம்? அது ஒரு நழுவல் முயற்சியா, அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா, இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள், சொர்க்கம், மறுபிறவி இதை பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா? போருக்கு போறவன், துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில் விழுந்தவன், இவங்க தான். நாம் அனுபவத்திலே பார்க்குறோமே இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனித்து பாருங்கள். பரீட்சை எழுத போகிறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்தில் சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறதில்லை, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்லை. ஏன் இப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போகிறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்கிறதில்ல. புத்தருடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில் கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான், அதாவது கடவுள்கிட்ட இருந்து மனிதனையும், மனிதன்கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களே வந்து கடவுள் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம், நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ளே போகணும். அங்கே போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவங்கிறதுல ரெண்டு வகை உண்டு. ஒன்று தத்துவம், இன்னொன்று மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இப்ப இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து எங்களை ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறாங்க, இப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பெற்றோர்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப இருக்கிற இளம் தலைவர்கள் வந்து எங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்டு கட்டுப்பட்டு நடக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இருக்கக்கூடிய அந்த இன்றைய தலைமுறையினருக்கு தேவையானது கட்டுப்பாடா சுதந்திரமா, அவங்கள ஃப்ரீயாக விட்டுடலாமா இல்லை அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுமா, உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462256112132 மற்றும் 0462256113 அப்படிங்கிற எண்களுக்கு. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா, நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலியரகமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், உங்களுக்கும் காலை வணக்கம்.
2: நன்றி அம்மா. இன்றைய தலைமுறையினருக்கு தேவைப்படுவது சுதந்திரமா அல்லது கட்டுப்பாடான்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே இன்றைய காலகட்டத்துல தேவை வந்து கட்டுப்பாடுதான்.
1: கட்டுப்பாடு
2: கேட்டீங்கன்னா சுதந்திரம் தான் அவங்களுக்கு இருக்குது. கட்டுப்பாடோட நடந்தாதாமா கட்டுக்கோப்பாட்டு இருக்க முடியும். ஒரு ஒரு குடும்பத்திலையும் கட்டுப்பாடாக இருந்தாதாமா அந்த குடும்பமே ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். அது மாதிரிதான் ஒரு மனித வாழ்க்கையிலும் இளைஞருடைய வாழ்க்கை வந்து மெயினான ஒரு சிக்கராகும். நடுவு ஒரு பகுதி, அந்த பகுதியில் அவன் கட்டுப்பாடோட இல்லைன்னு உண்டுமானா சரி கெட்டு போய் பல வகையிலும் சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்கிறதாமா உண்மை. ஆகையினால இந்த இளைஞர்களுக்கு தேவை ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை தாங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பு
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
3: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: கட்டுப்பாடு கட்டாயம் தேவைதான். கட்டுப்பாடு இல்லாம தன் இஷ்டப்படி நடக்க முடியுமா?
1: தன்
3: இஷ்டம்னா 15 வயசுல வண்டி ஏத்திக்கிட்டு ஓடுவான். அதுக்குதான் அந்த கட்டுப்பாடே வச்சிருக்கு. அப்படி இருந்தும் பாட்டியை தூக்கிட்டு போறான் பின்னால வச்சுட்டு அவன் வளர்ச்சியே ஒரு எழுதான் இருக்கு. அவன் கட்டுப்பாடே இல்லாம இருக்கான். தூக்கிட்டு வண்டியில எனக்கெல்லாம் பார்க்கும் போது கோபமா இருக்கு. யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனே தெரியல எனக்கு அப்படின்னு
1: நினைப்பேன்.
3: அது கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டாம. அவங்க அம்மாட்டையும் போய் சொல்லியாச்சு, கொஞ்சம் நீங்க இதுக்கு ஒரு 5 வருஷம் பொறுங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வண்டியை கொடுங்கன்னாலும் கேட்காது. அதனால கட்டுப்பாடு கட்டாயம் வேணும்.
1: கட்டுப்பாடு கட்டாயமா வேணும்.
4: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறமா.
1: சொல்லுங்க சார்.
4: நான் இளைஞர்கள் கட்டுப்பாடத்தான் இருக்கணும். ஆனா பெரும்பாலும் இளைஞர்கள் இப்ப கட்டுப்பாடா இல்ல, சுதந்திரமா தான் இருக்காங்க.
1: சுதந்திரமா தான் இருக்காங்க, ஆனா கட்டுப்பாடு தேவைங்கிறீங்க.
4: கட்டுப்பாடு தேவைமா. சுதந்திரமே எப்படி இருந்தா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சுதந்திரமா இருந்தா நல்லா இருக்கும்.
1: ஓஹோ, ஒரு லிமிட்டுக்குள்ள நீ வேணா ஃப்ரீயா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விடணுங்கிறீங்க.
4: ஆமா, அதாவது ஆரம்பத்துல கட்டுப்பாடா இருந்தா பின்னால சுதந்திரமா இருக்கலாம். அவங்க அவங்க அடுத்தவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்ல, இவங்க இப்ப ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. பல வழிகளையும் சுதந்திரமா இருக்காங்க. ஒண்ணு பெற்றவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும், இல்ல நண்பர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும்.
1: ஆமா,
4: இல்ல மத்தவங்க எப்படி இருக்காங்கிறது பார்த்தாது கட்டுப்பாடா இருக்கணும்.
1: கண்டிப்பா.
4: ஆனா இப்ப கட்டுப்பாடு இப்ப யாரும் இல்லமா, சுதந்திரமா தான் இருக்காங்க. அது பல வழி இல்ல.
1: நன்றிங்க சார், நன்றி. இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினர் வந்து அவங்க சுதந்திரமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆனா கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினாதான் அவங்க வந்து பின்னாடி வந்து நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களும் நல்ல முறையில வருவாங்க. ஏன்னா கட்டுப்படுத்தாம இருக்க போய் அவங்க தறிக்கிட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு தான் தேவை, கட்டாயமா தேவை அப்படின்னு நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி பட்டாளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். ஜஸ்ஸி கிஃப்ட் இசையில, யுகபாரதி வரிகள்ல ஜஸ்ஸி கிஃப்ட், நஜீம் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 12 நிமிடங்களில் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா, தொடர்ந்து பேசிடலாம். அடுத்த நேர் வணக்கம். நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க?
3: சொல்லுங்க
2: சார்.
3: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள்.

0: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது கட்டுப்பாடு இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் தேவைதான். இளங்கன்று பயமறியாதுன்னு எப்பமோ பழமொழி வச்சுட்டாங்களே. அதாவது எப்பமோ இப்போ இல்ல இளைஞர்கள் இல்லம்மா,
0: எப்பவுமே இருந்தாலுமே இளைஞர்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கிறாங்கிறீங்க.
1: ஆமா, எனக்கு நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன், அப்பமும் அப்படிதான் இருந்தாங்க. எப்ப பெரிய ஆளுக்கு சொல்றது கேட்டு நடப்பா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. எப்ப அங்க அந்த அந்த பாதையிலே போன எங்க பெரியப்பா வேற அவரே
0: பாத்துக்கிட்டே இருப்பாரு.
1: அப்படி உண்டு பாத்துக்கோங்க. அத கட்டுப்பாடு கட்டாயம் தேவை. ஆனா அவங்கள கட்டுப்பாடு பண்ற மாதிரி பண்ணணும் எங்கெல்லாம் கூட கொஞ்சம் தான் அவங்க இருப்பாங்க. அதனால கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடும் போல இளைஞர்களுக்கு தேவை. கொஞ்சம் சுதந்திரமாவும் விடணும். எதுக்கு எடுத்தாலும் அப்படி செய்யாது இப்படி செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால இந்த இளைஞர்களுக்கு கட்டுப்பாடா இருந்தாங்கன்னா பின்னால நல்லா அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே நல்லா உயரும். அதனால கட்டுப்பாடோட இருந்தா தன்னால அவங்களுக்கு இல்ல வாழ்வாதாரம் மத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் சுதந்திரமா இருக்கும்னு என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களை கட்டுப்படுத்தினாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அவங்களை சுதந்திரமா விடணும். அதுக்காக கட்டுப்பாடே இல்லாமலேயும் அவங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, நாம் முத்துக்குமார் வரிகள்ல, கார்த்திக் குரல்ல, கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுகம் போல இருக்கு, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன், உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
1: அதாவது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் வந்து இப்ப வந்து நம்ம கோழி குஞ்சு மாதிரி வளர்க்கணும், சுதந்திரமா கொடுக்கணும் உங்களுக்கு. நம்ம சுதந்திரமா வந்ததுதான் கட்டுப்பாடு உள்ள இருந்த மேடம். நம்ம அப்பா அம்மா பூரா நம்ம கட்டுப்பா வச்சிருந்தாங்க.
0: ஆமா,
1: ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் தான் நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையே ரெண்டு பிள்ளையே இருக்கு. அவங்க எதுல சுதந்திரமா இருக்க போறாங்க? வெளியே பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, ஒரு சினிமா பாக்குறதுக்கு. ஆனா கருத்துல பூரா இப்ப இந்த காலத்து பிள்ளைகள் எவ்வளவு தெளிவா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் மேடம். அதாவது அவங்களை கிளிய கூட பிடிச்சு பூண்டு கூட அடைக்க கூடாது. அந்த பறவையை கொஞ்சம் சுதந்திரமா விட்டு பாருங்க, அந்த பறவை எங்கனாலும் சுத்தி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடும். கட்டுப்பாடு வந்து நம்ம மனசுதான் காரணம், வளர்க்கிற பிள்ளைகளை பொறுத்து நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கணும் நம்பிக்கை வைக்கணுங்கிறது என்னோட கருத்து மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்கள வந்து நம்ம அந்த பறவை எப்படி நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுனா அது பாட்டில் பறந்துட்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம கூட்டுக்கே தான் வரும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சுதந்திரமா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சுதந்திரமா இருக்கிறது தான் அவங்க விரும்புறாங்க. அப்படி விட்டு அவங்க வந்து நல்லா வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
2: வணக்கம், பாலங்கட்டையில இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
2: இந்த இளைஞர்கள் கட்டுப்பாடுங்களா சுதந்திரமா இருக்காங்களு கேட்டிருக்கேன்.
0: இல்ல, அவங்களுக்கு எது தேவை, கட்டுப்பாடு தேவையா சுதந்திரம் தேவையா அப்படின்னு
2: கேட்டிருக்கேன். கட்டுப்பாடு தேவைங்கிறது முக்கியமானது.
0: கட்டுப்பாடு தான் தேவை.
2: ஆமா, சுதந்திரம் இப்ப வந்து நிறைய இருக்க போய்தான் அவங்க சில காரியங்கள் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: பெற்றோர்களும்
2: கண்டிக்க முடியல.

0: ஸ்கூல்ல டீச்சர்ஸும் கண்டிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கையில அவங்களா அவங்க ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும்.
1: சுய கட்டுப்பாடு
0: இருந்தால்தான் நல்லா இருக்கும். ஆமா, சுய கட்டுப்பாடு இருந்தாதான் நல்லா இருக்க முடியும். யாரும் யாரும் கண்டிச்சு திருத்த முடியாது. அந்த கட்டுப்பாடு இருந்தாதான் நல்லா இருப்பாங்கிறது என்னுடைய.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: அன்பும் அழகிகளுடன் செய்ய திருப்பத்திலிருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது கால கண்ணு குட்டிய வந்து சுதந்திரமா உள்ள விட்டு அப்புறம் வந்து இதுல கையில கட்டிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து சுதந்திரமா உள்ள விட்டு அதுக்கப்புறமா கட்டுப்பாட்டோட வளர்க்கணுமா. கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரம் தான் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதுக்காக மிகவும் கட்டுப்பாடுன்னா பிள்ளைங்க வந்து தான் போகும். அதனால கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரம், இதுதான் என்னுடைய பதில் உங்களுக்கு.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில இருக்கு கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். ரொம்ப நெருக்கி நம்ம அவங்களை கட்டுப்படுத்துறோம்னா அவங்க கையை மீறி போயிருவாங்க, அதுல இருந்து அவங்க இதாயிருவாங்க. ரொம்ப சுதந்திரமா விட்டாலும் அந்த எல்லை இல்லாத சுதந்திரம் அவங்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போயிரும். அதனால கட்டுப்பாட்டோட கூடிய ஒரு சுதந்திரம் வந்து இன்றைய தலைமுறைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கண்ணும் கண்ணும் திரைப்படத்திலிருந்து தினா இசையில வைரமுத்து வரிகளில் சுசித்ரா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை சுதந்திரமா கட்டுப்பாடா. இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினர் வந்து எங்களை ஃப்ரீயா விடுங்கப்பா, எங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து எங்களோட சொல் பேச்சு கேட்டு கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை எது? கட்டுப்பாடா சுதந்திரமா? நேர்கள் என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், முகவுண்டு ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி சொல்லுங்க
1: மேடம். எங்க வீட்டுல இருக்காங்க, ஆனா கட்டுப்பாடா வளர்க்கறோம், சுதந்திரமும் குடுக்கறோம். கட்டுப்பாடா வளர்த்தாலும் அதுங்க மனசு அதை மீறிடுதுங்க. சுதந்திரம் குடுத்து வளர்த்தாலும் அதையும் ஏதோ பிரச்சனை கொண்டு வந்துருதுங்க.
0: என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துருதாங்க.
1: ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு நம்ம நல்லாதான் வளர்க்கற கட்டுப்பாட்டோட சுதந்திரமா கொஞ்சம் கொடுப்போம், கொஞ்சம் கட்டுப்பாடும் வளர்ப்பனு.
0: சரி,
1: அதுங்க சுயமா மனநிலை நல்ல முடிவு எடுக்கும் மேடம். எங்களால முடியல மேடம்.
0: அதாவது நம்ம இன்னொரு ஒரு நேர் கூட சொன்னாங்க, அதாவது அவங்களுக்காவே ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தாதான் அவங்களுக்கு
1: கட்டுப்பாடு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் திருச்சி மாவட்டம் லால் விழுந்து வெங்கடேசன்.
0: சொல்லுங்க சார்.
2: கட்டாயம் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லமா, பெற்றோர்களுக்கே இன்னைக்கு தேவைப்படுதேம்மா. கட்டாயம்
0: பெற்றோர்களுக்கும் தேவை நீங்க நினைக்கிறீங்களா?
2: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. ஏன்னா அவங்க இந்த வகையிலும் கட்டுப்பாடு இல்லாம நிலையில இருக்காங்க. அதை சார்ந்துதான் இப்ப பிள்ளைகளும் அந்த அந்த வழியில வராங்க. அது உலகோட ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லாதார அறிவில்லாதார்னு வள்ளுவர் குரல் போடுறாரு. அப்போ உலகத்துல யாரு அறம் ஒழுக்கம் நேர்மையோட வாழ்ந்தாங்களோ, யாரு அமைதிப்பட்டு வாழ்ந்தாங்களோ, சுதந்திரங்கிற அந்த வந்து புனிதமான அந்த வரவை வந்து ஏற்று நடக்கிறாங்களோ, அவங்க வழி நடக்கணும் இளைஞர்கள் பெற்றோர்கள் சொல்றாங்க. ஆனா கல்வியில மேம்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க அனுபவத்துல இருந்தாலும் அவங்க வழியில யாரும் போறாகாம தனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு இளைஞர்களும் போறாங்க, முதியவர்களும் போறாங்க.
0: ஆமா, அதுவும் இருக்கதான்.
2: இந்த நிலையை மாற்றணும். இப்ப இளைஞர்களுக்கு கட்டுப்பாட்டை நம்ம வேற மாதிரியே சொல்றோம்.
0: சரி,
2: ஆனா முதியவர்கள் பாத்தீங்கன்னாக்க அவங்க கட்டுப்பாடு இல்லாம பச்சை கலர்ல வெள்ளை பச்சை கலர் போர்டுல வெள்ளை கலர்ல எழுதின கடையில தான் போய் நிக்கிறாங்க. அப்ப கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இல்லையே. கட்டுப்பாடுங்கிறது ஒரு வகைப்படுத்த முடியாது, பல வகைப்படுத்த முடியும். இப்ப இளைஞர்கள்னா இளைஞர் ஒரு அவங்களோட நோக்கத்துல சொல்றோம், வண்டியில வேகமா போறது, எங்க அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேக்குறது இல்ல, கல்வி அவனா தேர்ந்தெடுத்துக்கிறது, காதல் பண்றது, இதெல்லாம் ஒரு வகையானது. வாழ்வியல் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முதியவர்கள் செஞ்சாதானே இளைஞர்கள் அதன் வழி வரைய முடியும்.
0: கண்டிப்பா.
2: முதியவர்களே பாத்தீங்கன்னாக்கா மூணு பேர் நாலு பேர் ஒன்னா செஞ்சு பச்சை கலர்ல அடிச்ச புல்லட் தெருமுனையில இருக்கிற டீ கடை மாதிரி இருக்கு, அங்க போய் நிக்கிறாங்க, எப்படி கட்டுப்பாடு வரும்? கட்டுப்பாடுங்கிறது சுதந்திரங்கிறத வாங்கி கொடுத்து அது வேற மாதிரி பயன்படுத்துறது. பாரதிய ஒரு படத்துல பார்த்தா எழுதுறா, இதற்காக நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. அதனால கட்டுப்பாடுங்கிறது அனைவருக்கும் தேவைங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
0: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர்

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறை என்ன இருக்கு, அதிக சுதந்திரம் தான் மேம் இருக்கு. ஆனால் தேவைப்படுவது கட்டுப்பாடு அப்படின்ட்டு தான் மேம் நான் நினைக்கிறேன். எங்கேயோ பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்ட்டு தான் மேம் தோணுது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இழந்ததுனாலதான் பல்வேறு சம்பவங்களும் நம்ம நடக்கிறத பாக்குறோம். அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டடாக சில விஷயங்கள் இளைய தலைமுறையினர் செய்யறாங்க. உதாரணத்துக்கு வண்டியை வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறது, அதே மாதிரி ஆடைகள் இதை வந்து கண்ட மேனிக்கு போடுறதா இருக்கட்டும், வார்த்தைகள் இதுல கட்டுப்பாடு அப்படின்னு

0: 41 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கல்லடை குறிச்சியில இருந்து திருவருள் லத்தீப்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவதுமா, இந்த சுதந்திர கொடி ஏற்றும் பொழுது நான் பார்க்கிறேன், அந்த கொடி ஏற்றும் பொழுது கயிற்றின் மூலம் ஏற்றுகிறார்கள். அதாவது கயிற்றின் கட்டுப்பாடு இருந்தால்தான் சுதந்திர கொடி பறக்கிறது,
0: மேலே ஏற்றவும் முடியும்.
1: மேலே ஏற்ற முடிகிறது. அதாவது உயர உயர பறக்கிறது பாருங்கள் பட்டம்.
0: ஆமா,
1: அது கயிறு அருந்த போதுதான் தெரியும் பட்டம் உயரம் தன்னால் அல்ல என்பது. அதாவது கட்டுப்பாடு இருந்தால்தான் சுதந்திரம் நிலைக்கும். அதனால் அது ஒரு முரண் சுவையாக எனக்கு தெரிகிறது. கட்டுப்பாடும் சுதந்திரமும் அவசியம்தான். ஆனால் ஒரு மனதில் ஒரு கட்டுப்பாடு இருந்தால்தான் அவன் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்பது எனது கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க சார், நன்றி. ஒரு கட்டுப்பாடோட கூடிய ஒரு சுதந்திரம், அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்க இது பண்ணிக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்த கருத்து இருந்துச்சு. சரி, அடுத்த நேர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
2: அதாவது சுதந்திரமா விடணுமா?
0: சுதந்திரமா விடணும்.
2: ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிள்ளைகளை சுதந்திரமா விடணும். ஆனா ரொம்பவும் கட்டுப்பாடு போடக்கூடாது, ஒரு அளவு கட்டுப்பாடோட போறணும். இப்போ 7 மணிக்கு வெளியே போகுது, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது, கரெக்டா 9 மணினா வீட்டுல வரணும், இருக்கணும். 9 மணினா கரெக்டா நீ வந்துடணும். அது அங்க போன இங்க போன அந்த பேச்சுக்கேட பாது. இதே போல சில இடங்களுக்கு போகும்போது நாம ஒரு சின்ன கட்டுப்பாடோட கட்டுப்பாட விதிக்கும் போது அது கரெக்டா இருக்கும், என்னுடைய கருத்து. நன்றி.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்துல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
3: இன்று இளைய தலைமுறைக்கு தேவை
0: கட்டுப்பாடா சுதந்திரமா?
3: சுதந்திரம் நினைக்கிறீங்க? சுதந்திரம் தான்.
0: சுதந்திரம் தான்.
3: ஆமா, ஏன்னா என்ன கண்ட்ரோல் கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைக்கலாம். இருக்க விஞ்ஞான வளர்ச்சியிலும் கேட்கறீங்க, அவங்க பாட்டு விட்டுருவானுங்க, அவங்க பட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்னும் பகுத்தறிவு, பட்டறிவு, அது மாதிரி வந்து அவங்க இதுல விட்டுறணும். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் சிஸ்டம் வணிகத்துக்கு போயிருந்தேன், கட்டுப்பாடு மாட்டேங்க, நீ என்ன சொல்ற நானு கேக்குறது அப்படிங்க. அவரு மாதிரி சொல்றாரு, இவரு மாதிரி சொல்றாருங்க, அவளை விட்டுருவானுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கட்டுப்பாடு பண்ணால முடியாது. நன்றி.
0: நன்றிங்க சார், நன்றி. இப்ப இருக்கிற தலைமுறைகிட்ட நம்ம அந்த சொல் பேச்சு கேட்டு அவங்ககிட்ட எதிர்பார்க்கறத விட நீ ஏன் பட்டு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அவங்கள வந்து விட்டுறணும். அந்த சுதந்திரமா விட்டா அவங்களே பட்டு தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா நம்ம சொல் பேச்சு தான் அவங்க கேட்கறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க நேயர். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் இசையில, வைரமுத்து வரிகளில் கமலஹாசன், உதித் நாராயண் பாடின பாடல் தான் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: 9:50 கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி வந்துட்டீங்க? கண்ணம்மா சொல்லுங்கம்மா.
1: ஜென்சி கலாச்சாரத்தோட ஓடிட்டு இருக்காங்க,
0: ஜாலியா இருக்கு.
1: கட்டுப்படுத்த முடியுமா?
0: முடியாதுதான்.
1: கண்காணிப்பு தான், அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு கண்காணிக்கணும். பெற்றோர்களும் சரி, சகோதரர்களும் சரி, நல்ல நண்பர்களும் சரி, அத கண்காணிச்சு அவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ண முடிஞ்சா பண்ணலாம்.
0: இப்ப இருக்க காலகட்டத்துல அவங்களை கட்டுப்பாடா எடுக்கிறத விட கண்காணிக்கிறது தான் பெஸ்ட்ங்கிறீங்க. நன்றிமா, நன்றி.
1: அவங்களை

0: ஒரு நல்வழிப்படுத்த முடியும்.
1: கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்ப்பா.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: பெங்களூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: பெங்களூர் போயிட்டீங்களா இப்போ?
2: ஆமாப்பா, ஒரு வாரம் இங்க இருக்கேன்ப்பா.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: இன்றைய தலைமுறை இருக்கு தேவைப்பா, கட்டுப்பாட்டோடு சுதந்திரத்தை கொடுக்கணும்ப்பா. ரொம்ப கட்டுப்படுத்தினா அவன் எல்லை மீறி போயிருவான்ப்பா. ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்தா தாந்தோன்றித்தனமா அலைஞ்சிருவேன்ப்பா. இப்ப உதாரணம் சொல்லி பாக்கும்போது, அவன் என்ன படிக்க விரும்புறான்னு சொல்லி நம்ம கேட்கணும், சுதந்திரத்தை கொடுக்கணும். இதுதான் படிக்கணும்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்த கூடாதுப்பா. நம்ம கட்டுப்படுத்துறது தெரியக்கூடாதுப்பா அவனுக்கு. ரொம்ப அவனுடைய சுதந்திரம் பறி போகாம நான் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறை சொல்லணும்ப்பா. வெளியில விளையாட போறேன்னு சொல்லுவேன், விளையாண்டு போறோமா, படிக்கிறதுக்கு 7 மணிக்கு வந்துடணும்ப்பான்னு சொல்லிடணும். 2 hours வந்து உனக்கு விளையாட கொடுக்கணும். அதனால என்ன செய்யணும், சுதந்திரத்தையும் கொடுத்தணும்,
1: அன்பால
2: வந்து கட்டுப்படுத்தணும்ப்பா. அதிகாரத்தால கட்டுப்படுத்த கூடாதுப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார், சொல்லுங்க.
3: அதாவது வந்து மேடம், நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து இந்த தலைமுறைகள் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கட்டுப்பாடு வைக்க கூடாது. முழு சுதந்திரம் கொடுக்கணும். ஒரு தப்பான வழியில போனாதான் நம்ம கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த மாதிரி போக கூடாதுப்பா, அந்த மாதிரி வர இது பண்ணக்கூடாது, நீ போறப்பா அதை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லணும். எல்லாத்துக்குமே நம்ம கட்டுப்பாடு விதித்தோம்னாக்கா அவங்க எதுலையுமே முன்னேற முடியாம ஒரு ஒரு எதுலையுமே ஒரு இது இல்லாம போயிடும், அவங்களுக்கு ஒரு இதே இல்லாம போயிடும். அதனால எதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கு.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைய பகுதியே வந்துட்டோம். இன்றைய தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா அப்படின்னு இவ்வளோ நேரம் பேசணும். நேர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதாவது கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் தேவைப்படுது, அவங்களுக்கு கட்டுப்பாடு வேணும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளை நிறைய பேருக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கலாம். நாங்களாம் இந்த காலத்தில் எப்படி இருந்தோம், எங்களுடைய பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், அவங்க பாட்டுக்கு திரியிறாங்க, நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசுறது எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த இப்போ இருக்கிற தலைமுறையிலும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு சரி எதுன்னு தவறு எதுன்னு தெரியும், உங்களை விட எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எங்களை எங்களை போக்கில் விட்டுருங்க, நாங்களே நல்லா வந்துடுவோம். கிரியேட்டிவிட்டி கம்ஸ் வித் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படைப்பாட்டலுங்கிறது அந்த சுதந்திரமாக விட்டால் தான் வரும். இப்போ ஒரு ரெண்டு பேருமே, அப்பாவும் மகனும் சரி, இப்போ ஒரு தொழில் செய்யும்போது அதில் அவங்க அந்த மகன் வந்து புதுசாக எதை செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் அப்பா வந்து பழைய என்ன ட்ரெடிஷனோ அதே

இடத்துலையுமே நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த இப்போ இருக்கிற தலைமுறையினரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு சரி எதுன்னு தவறு எதுன்னு தெரியும், உங்களை விட எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எங்களை போக்கில் விட்டுருங்க, நாங்களே நல்லா வந்துடுவோம். க்ரியேட்டிவிட்டி கம்ஸ் வித் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படைப்பாற்றல்ங்கிறது அந்த சுதந்திரமாக விட்டால் தான் வரும். இப்போ ஒரு ரெண்டு பேருமே அப்பாவும் மகனும் சரி, இப்போ ஒரு தொழில் செய்யும் போது அதில் அவங்க அந்த மகன் வந்து புதுசாக எதை செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் அப்பா வந்து பழைய என்ன ட்ரெடிஷனோ அதே எப்படி போகட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. புதுசாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படிங்கிற நினைக்கும் போது அந்த இடத்துல சுதந்திரம் கொடுத்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையினர்கிட்ட நம்மளுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது, பெற்றோர்கள் என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அந்த கட்டுப்பாட்டுக்கு அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. எப்படினாலும் அவங்க இருக்கு சுதந்திரமா தான் சுத்திட்டு தெரியுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நேயர் சொன்ன மாதிரி அவங்களுக்கா ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தா அந்த குழந்தைகள் வந்து பிற்காலத்துல நல்லவங்களா ஆவாங்க. அந்த சுய கட்டுப்பாடு, பெற்றோர்கள் கொடுக்குற கட்டுப்பாடை விட அவங்களுடைய அந்த சுய கட்டுப்பாடு தான் அவங்களை வந்து நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. தப்பான வழியில் போனால் அவங்களை கட்டுப்படுத்தலாம், அவங்க நல்ல வழியில் தான் போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சுதந்திரமாக விடலாம். அதனால் கட்டுப்பாடும் சுதந்திரமும் ரெண்டுமே அவங்கள வந்து நல்வழிப்படுத்தக்கூடியதில் தவறில்லை. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை கட்டுப்படுத்தணுமோ அந்தந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. குட்டி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலகம், அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை மணி 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். எங்கேயோ எப்பயோ கேட்ட ஒரு பாட்டு

0: நமக்காக யாரோ ஒருத்தர் பிடிச்ச பாட்டுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த சந்தோஷம் கூடுதலாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள் 0462256112332 மற்றும் 0462256112332 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் எங்கிருந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ்
1: மௌனம் பேசியது பாடல். ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா?
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. சூப்பரா நீங்க உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி மனம் விரும்புது நிகழ்ச்சியில நேர் விருப்ப பாடல்களோட கேள்விகளும் கேட்போம். அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டும் பாடல் கேட்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வி, இந்தியாவின் முதல் மெய்நிகர் விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி பீகார். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், என்ன பாடல் வேணும்?
1: ஜெயக்குமார்
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து சிலம்பாட்டம்,
0: கண்டிப்பா சார். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் முதல் மெய்நிகர் விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி பீகார்.
1: மத்திய பிரதேசம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்தியாவின் முதல் மெய்நிகர் விலங்கியல் பூங்கா மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் இருக்கக்கூடிய கமலா நேரு விலங்கியல் பூங்காவில் 2026 ஆகஸ்ட் 16 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது 14 டேஸ் சினிமா திரையரங்கம் மற்றும் மெய்நிகர் ஜங்கிள் சஃபாரி ஆகியவற்றை இந்த விலங்கியல் பூங்காவில் இருக்குது. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உயிருள்ள விலங்குகளை கூண்டுகளில் வைத்திருப்பதற்கு பதிலாக தொழில்நுட்பத்தின் மூலம் வனவிலங்கு மற்றும் இயற்கை பற்றிய கல்வியை வழங்குறது தான் இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 10:15 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வசீகரா படத்துல இருந்து ஆடா என்பார்கள்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி, தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ கலாச்சார அமைச்சகம், ஆப்ஷன் பி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால தான் இந்த விருது வந்து நிறுவப்பட்டது. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் 1973 நிறுவப்பட்டது. இது சிறப்பாக பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் மற்றும் செவிலிய பணியாளர்களின் சேவையை பாராட்டி வழங்கப்படுது. இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 12 சர்வதேச செவிலியர் தினத்தன்று வழங்கப்படுது. உடையம்புலி சுதா அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புத நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம், உடையாமில பழனி பேசுறேன் மேடம்.
3: உடையாம்புலில இருந்து பழனி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: மேடம், எனக்கு தொழிலாமான் துன்பத்துல தொடர்த்தோட வேணும்.
3: கண்டிப்பா பழனி, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம். மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு? ஆப்ஷன் வந்து உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம். உத்தரகாண்ட். சரியான பதில். பழனிரும சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க, பாடலும் சூப்பராக கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு, அதாவது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு அரிய மற்றும் அழகிய ஆல்பைன் மலர்கள் இங்கு காணப்படுது. மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படுறதுனால தான் இது. நந்தாதேவி மற்றும் மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காக்கள் இணைந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க.

2025 ஆம் ஆண்டு லாவெண்டர் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி டோராடூன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யார் எங்கிருந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அம்மா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேட்டை படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பாக சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குன்னு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். 2025 லாவெண்டர் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி டேராடூன்.
1: ஜம்மு காஷ்மீர்மா.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி. லாவெண்டர் திருவிழா ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் உள்ள பத்ரி பகுதியில் நடைபெறுது. இது இந்தியாவின் ஊதா புரட்சி மற்றும் லாவெண்டர் சாகுபடியை ஊக்குவிக்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. லாவெண்டர் சாகுபடி விவசாயிகளின் வருமானம் மற்றும் வேளாண் சார்ந்த சுற்றுலாவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக பதேவா பகுதி லாவெண்டர் சாகுபடிக்கான முக்கிய மையமாகவும் உருவெடுத்திருக்கு.

0: 줌마 키리.
1: பத்து மணி 35 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? உடையாம்புலியில இருந்து கோசாலை. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பாமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 10:40 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யாரங்க பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச குடும்ப பண பரிமாற்ற தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 16, ஜூன் 17? ஜூன் 16 தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச குடும்ப பண பரிமாற்ற தினம் ஜூன் 16 அன்று அனுசரிக்கப்படுது. வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பண பரிமாற்றங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது தான் இதனுடைய நோக்கம். குடும்பங்களின் வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த பண பரிவர்த்தனை எந்த விதத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:47 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நெடியார்பட்டியில இருந்து வசந்தா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் வசந்தம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தாமிரபரணி பரத்துல இருந்து தேவையில்லை.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் நம்ம கொடுத்துடலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டு.

0: 10:52 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மாரிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ராஜ், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எம் குமரன் மடத்திலிருந்து மேடம், நீயே அந்த பாட்டு பாடு.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், 2025 நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ கார்லோஸ் அஸ்காரஸ், ஜானிக் சின்னர். கார்லோஸ் அல்காராஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டு இருக்கிற அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, 2025 பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் வென்றார். இந்த வெற்றி மூலம் அல்கராஸ் தனது 2வது பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை கைப்பற்றினார்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். கைவினைக் கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக்கினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. நம்ம இந்தியாவுடைய தென்முனையில் இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல்னு முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் தான் கன்னியாகுமரி. கல்வி அறிவில் நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்குது இந்த கன்னியாகுமரி. ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இந்த கன்னியாகுமரியுடைய சிறப்பம்சங்களை தான் இன்றைக்கி நாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியோட துவக்கமாக பாடல் வந்துட்டே இருக்குது. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

தின்னா திருக்கிட்ட தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தின்னா நாங்க தின்

11 மணி 10 நிமிஷத்துல மணித்திருநாடு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கன்னியாகுமரி ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. கன்னியாகுமரியை வேநாடு, நாஞ்சில் நாடு, எடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நம்ம கன்னியாகுமரியை கேப் கொமரின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், திருவிதாங்கூர் பேரரசன் உட்பட பல்வேறு வம்சங்களால் கன்னியாகுமரியோட பகுதிகள் ஆளப்பட்டிருக்குது. கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி அப்படின்னு பெயர் வேற காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய குமரி பகவதி அம்மன் ஆலயம் தான். சிவபெருமானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கன்னியா பார்வதி தேவி வந்து திருமணமே செஞ்சுக்கிறாம இருந்திருக்கிறாங்க. இந்த பகவதி அம்மனுக்கு கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதனால தான் இந்த மாவட்டத்திற்கு கன்னியாகுமரி அப்படின்னு பெயர் இருந்ததாக சொல்கிறாங்க. முக்கடலும் சங்கமிக்கும் கடலோரமாக அமைஞ்சிருக்குது இந்த பகவதி அம்மன் கோவில். சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் வந்து கருதப்படுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு கன்னியாகுமரியோட சிறப்பம்சங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தையால ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சவர் சுவாமி விவேகானந்தர். அவர் கன்னியாகுமரியில தவம் செஞ்ச பாறை மேல அவரோட நினைவா மண்டபம் ஒன்று கடலுக்கு நடுவுல அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இந்த விவேகானந்தர் மண்டபத்தில் ஒரு தியான மண்டபமும் இருக்குது. அதில் விவேகானந்தருடைய பிரம்மாண்டமான வெண்கல சிலையுமே அந்த தனி மண்டபத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா படகு போக்குவரத்து மூலமாக மட்டும்தான் போக முடியும். இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாறையில் நம்மளுடைய தமிழுடைய பெருமையை உலகறிய செய்த திருவள்ளுவருடைய திருவுருவ சிலையும் கடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 133 அடி அந்த திருவுருவ சிலை. அந்த சிலையோட மேடையோட உயரம் பார்த்தீங்கன்னா 38 அடியாம். இது நம்ம திருவள்ளுவர் இயக்கின அந்த திருக்குறளுடைய 38 அறத்துப்பாலை குறிக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்களாம். மேடைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிலையோட உயரம் 95 அடியாம். இது வந்து 25 இன்பத்துப்பாலையும் 70 பொருட்பாலையும் குறிக்கும் விதமாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 130 அடி வர்ற மாதிரி அந்த சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்களாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி இழைப்பாலம் வந்து கட்டப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயே கடல் மேலே இப்படி ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை. அதுவும் அந்த கண்ணாடி பாலத்தில் நம்ம நடந்துக்கிட்டே நம்ம கடலுக்கு மேலே அது ஒரு ஒரு ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு கீழே அந்த கடல் வந்து அலைகளெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இப்படி போயிட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கன்னியாகுமரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜென்சி குரலில் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி பற்றி கேட்டுருக்கிறோம். கன்னியாகுமரினாலே நம்ம முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அந்த கடற்கரை தான். அது மட்டும் இல்லாமல் காலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் சூரியன் மறையிறதையும் பார்க்கறதுக்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் மறையிறதையும்

இல்லை பெரிய பந்து மாதிரி தோன்றதையும் ஒரே நேரத்தில் தெளிவாக இங்கே வந்து பார்த்து ரசிக்க முடியும். கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக என்னென்னா, கடற்கரையோரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம்தான் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்திஜியோட நினைவு அமைக்கப்பட்ட நினைவு மண்டபம். 1948 அவர் மறைஞ்சதுக்கப்புறம் அவருடைய அஸ்தி 12 வெவ்வேறு கலசங்களில் வச்சு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. அங்கே போய் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான வந்து கலைச்சாங்க. அப்படி ஒரு கலசம், அவருடைய அஸ்தி இருந்த ஒரு கலசம் கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் காந்தி நினைவு மண்டபம் வந்து இப்போ அமைக்கப்பட்டிருக்குது. அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அந்த மண்டபத்தில் சூரிய ஒளி விழுற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் அதை வந்து அமைச்சிருக்கிறாங்களாம். கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு வர்றாங்க, மறக்காமல் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு போவாங்க. சுதந்திர போராட்டத்தில் இருந்து ஈடுபட்ட அந்த நிறைய ஃபோட்டோக்கள் எல்லாமே இங்கே வந்து பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க. இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

11:30 கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. பத்மநாதபுரம் ஒரு காலத்தில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய தலைநகரமாக இருந்திருக்குது. அப்போது கட்டப்பட்டது தான் பத்மநாதபுரம் அரண்மனை. கேரள கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அரண்மனை வந்து கட்டப்பட்டிருக்குது. நுணுக்கமான மர வேறுபாடுகளை இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த அரண்மனை தமிழ்நாட்டு பகுதியில் இருந்தாலுமே கேரள தொல்பொருள் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே வந்து இன்றைக்குமே வந்து மின்சார வசதி கொடுக்கலையாம். சூரிய ஒளி மட்டும்தான் இந்த அரண்மனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டைகள், உதயகிரி கோட்டை, இன்னொன்று வந்து வட்டக்கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். உதயகிரி கோட்டை, இந்த கோட்டையில் வந்து துப்பாக்கி செய்கிறதுக்காக அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை வந்து இருக்குது. இங்கே டிலனாய் அப்படிங்கிற ஒரு டச்சு வீரர் மார்த்தாண்டவர்ம படையில் சேர்ந்து உள்நாட்டு வீரர்களுக்கு படைப்பயிற்சி அளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கல்லறையும் இந்த உதயகிரி கோட்டையில் இருக்குது. அவர் கட்டின இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான் வந்து வட்டக்கோட்டை. அது பேருக்கேற்ற மாதிரி வந்து வட்ட வடிவத்தில் வந்து அது கட்டியிருப்பாங்களாம். இந்த கோட்டையோட சிறப்பு என்னென்னா, இந்த கோட்டை வந்து கடலை நோக்கி அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடலோர பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான கோட்டை தான் இந்த வட்டக்கோட்டை. இந்த கோட்டையில் போய்வரைகள், ஆயுதரை, கண்காணிப்பு கோபுரங்கள் இதெல்லாமே நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். கன்னியாகுமரியோட சிறப்பு அம்சங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். வருஷம் 16 திரைப்படத்துலேருந்து. இந்த படத்தில், இந்த படமே சொல்லப்போனால் நிறைய காட்சிகள் வந்து பத்மநாபபுரம் அரண்மனையில் தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கன்னியாகுமரியோட சிறப்பம்சங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மனிதர்நாடு நிகழ்ச்சியில் ஆசியாலேயே மிகப்பெரிய தொட்டிப்பாலமான மாத்தூர் தொட்டிப்பாலம் இங்கே தாங்க இருக்குது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இந்த தொட்டிப்பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. பரளியாற்று தண்ணீரை கொண்டு போகிறதுக்காக மலைப்பாங்கான காடுகளாக இருந்த மாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கனியான் பாறை அப்படிங்கிற ஒரு மலையும் கூட்டுவாய் பாறை அப்படிங்கிற மலையும் இணைக்கும் வகையில் இந்த தொட்டிப்பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. தொட்டி வடிவத்தில் கட்டியிருக்கிறதுனால இதை தொட்டிப்பாலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கன்னியாகுமரியோடைய குற்றாலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருப்பரப்பு அருவி. இது கோதை ஆற்றோடைய கரையில் அமைஞ்சிருக்குது. நீர்வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த அருவி வந்து இந்த அருவி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே வந்து ஆறு இருக்குது. அருவி பத்ரகாளி குண்டு தெங்கம்புதுன்னு ரெண்டு அருவி இருக்குது. மகாதேவர் கோவில் அந்த ஒரு கோவிலும் இங்கே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு சேர பார்க்குறதுக்கு திருப்பரப்பு அருவியில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சித்தாரல் மலைக்கோயில் இருக்குது, ஜெயின் நினைவு சின்னங்கள், அதற்கப்புறம் சங்குத்துறை கடற்கரை, தேங்காப்பட்டினம் கடற்கரை, சொத்தவெளி கடற்கரைகள், இன்னும் நம்ம கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்குது. முக்கடல் சூழ்ந்த கன்னியாகுமரி முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதுக்கு இந்த எல்லா விஷயங்களும் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டுருக்கிறோம். மணித்திருநாடு இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியோட சிறப்பு அம்சங்களை கேட்டோம். இப்போ நம்ம உள்ளூர் தகவல்களை தான் கேட்கறோம். அந்த தகவல்களை சொல்கிறதுக்காக நம்ம மன நிறைந்த கோமதி நாராயணனும் தயாராக இருக்கிறாங்க. முதல் தகவல் என்ன கோமதி?
1: கண்டிப்பாக திவ்யா, இன்றைக்கி என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போது காலையில் 11 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் வந்து சேரன் மகாதேவி சப் கலெக்டர் தலைமையில் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வள்ளியூர் பிடிஓ அலுவலக கூட்டத்தில் வச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் சேரன் மகாதேவி

0: உதவி வருவாய் கோட்டத்தை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கு தேவையான உதவிகள் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை நகல், அதுக்கப்புறமா வாக்காளர் அடையாள அட்டை நகல், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தெரிவிச்சுக்கிறாங்க.
1: அடுத்த தகவல் என்னன்னா, நம்மளுடைய வீடுகள்ல இருந்து உருவாக்கக்கூடிய தினசரி கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வகையா தரம் பிரிச்சு வழங்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறாங்க. குப்பைகளை தரம் பிரிச்சு நம்ம தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியோட சுகாதார அலுவலர்கள், ஆய்வாளர்கள் எல்லாமே அறிவுறுத்துறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அடுத்த தகவல் என்ன குமதி?
1: சாலையோர வியாபாரிகளுக்கெல்லாம் கடன் வழங்கக்கூடிய முகாம் வந்து இன்னிலிருந்து தொடங்குறாங்க. அதாவது நமக்கு நெல்லை மாநகராட்சியின் 4 மண்டலத்தில் உள்ள சாலையோர வியாபாரிகள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகிற வகையில் பிரதம மந்திரி தெரு வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் லோக் கல்யாண் மேளா முகாம் நடைபெற இருக்குது. அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்திலையும், நாளைக்கு நெல்லை மண்டல அலுவலகத்திலையும், நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை தச்சநல்லூர் மண்டல அலுவலகத்திலையும், 21 பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்திலையும், 22 மேலப்பாளைய மண்டல அலுவலகத்திலையும் நடக்க இருக்கு. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 முதல் மாலை 5 வரை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டே இருக்குது இந்த கடன் வழங்கக்கூடிய முகாம். ஸோ இதில் பங்கு பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். காலையில் 10 5 வரைக்கும் நடக்குது. மாநகராட்சி சார்பாக வங்கிகள் மூலம் சாலையோர வியாபாரிகளான பழக்கடை, காய்கனி கடை, சிற்றுண்டி கடைகள், அதுக்கப்புறமா கரும்புச்சாறு, காலணி கடை, பூக்கடை, தள்ளுவண்டி கடைகள் உள்ளிட்ட கடைகளை நடத்தி வரும் வியாபாரிகளுக்கு கடன் அட்டை வசதி, டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் கடன்கள் வசதிகள் வழங்க இந்த முகாம் நடத்துகிறாங்க.
0: அடுத்த தகவல் என்னன்னா, தூத்துக்குடியில் குடிநீர் விநியோகம் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் நாளைக்கு தூத்துக்குடி மாநகருடைய குடிநீர் விநியோக பாதையான வல்லநாடு தலைமை நீரோட்டு நிலையம், கலியாவூர், அப்புறம் கீழ் வல்லநாடு குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய பகுதிகளில் வரக்கூடிய மின்சார பாதையான கொம்புகாரணத்தம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 சாயங்காலம் 4 வரைக்கும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனிதர்நாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் மனிதர்நாடு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா, மற்றும்
2: நான் உங்கள் மனம் நிறைந்த குமத்தி நாராயணன்.
1: பாடலை தொடர்ந்து கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக நாடுகள் இந்தியா மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்கியது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் செமி கண்டக்டர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயன் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளையோர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழிகளே நாம் பேச இருக்கிற தலைப்பு, குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேரலையில் எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். பகலொரு மணிக்கு நலம் தான நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இது பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 3:00 திரையறிவி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை இன்று மாலை 4:00 பொதிகை தும்பை நேரலை நிகழ்ச்சி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றிரவு 7:00 அறிவியல் தகவல் கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 8:30 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 9:10 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது, 3000 காட்டும் யானை மரம்.

0: பத்து மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்கலாம். நேர்களை எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்காக தான். அதனால் நம்ம நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நேரலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள் 2561132. இன்னொரு நம்பர் 2561133. நம்ம நிலையோட இணைப்பெண் 0462.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11 ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். தோழிகளே, இந்த நிகழ்ச்சிக்கும் உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் லிசி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு மேட்ச் கலர்ல வந்திருக்கும் பாத்தீங்களா?
1: ஆமா
0: ஆமா, அதை பார்த்தோமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன திவ்யாவும் கிரீன்ல வந்திருக்காங்க, நம்மளும் கிரீன்ல வந்திருக்கோம் அப்படின்னு.
1: உடனே உங்களுக்கு பச்சை நிறமே பச்சை நிறமே பாடணும்னு தோணிருக்குமே.
0: பாடணும்னு தான் தோணிச்சு. ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இன்னைக்கு நம்மளோட ஸ்னேகிதிய டாபிக்.
1: ஆமா,
0: என்ன அப்படின்னா குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம சித்தி கல்யாணம், மாமா கல்யாணம் இப்படி வந்து முடிஞ்சு போன கல்யாணம், நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருக்கும் போது நம்ம ஏதாவது விசேஷத்துக்கு போயிருப்போம் பாத்தீங்களா, அது நம்மளுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கும் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா,
0: நான் கூட என் பொண்ணுகிட்ட சொல்லும் போது சொல்வேன், அது வந்து எங்க மாமாவனா அவளுக்கு தாத்தா, அவங்க கல்யாணத்துக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு எந்த காலத்துலமா இருக்கீங்க அப்படின்னு என் கிட்ட கேட்பா. ஆனா இன்னைக்கு எத்தனையோ கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்,
1: ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல பதியல
0: அப்படி நிறைய மாற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்குல்ல, இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்னேகிதி நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம்.
1: அது திருமணம் மட்டும் கிடையாது, நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்கு, காதணி இருக்கு, வளகாப்பு இருக்கு, இப்படி ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளும் காலத்திற்கேற்ப நிறைய மாற்றங்கள் சந்திச்சு வந்திருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது அப்படிங்கிறது.
0: நிறைய விஷயத்து வந்து நல்லதாவும் மாறி இருக்கு, ஈஸியாவும் மாறி இருக்கு.
1: ஆமா,
0: இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மெமரபிள் இருந்துச்சு அன்னைக்கு இன்னைக்கு இல்லாத மாதிரியும் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தோழிகள் கிட்டயும் இருக்கும். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் நிறைய விசேஷத்தை பார்த்திருப்பாங்க, இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த
1: நிறைய விசேஷங்களை எடுத்து நடத்தி
0: பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, நிறை குறைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஸ்னேகிதி நிகழ்ச்சியில நம்ம கிட்ட ஷேர் பண்ண இருக்கிறாங்க.
1: சோ தோழிகள், உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133.
0: தோழிகள் இணைப்புல வந்துட்டாங்க. முதல் தோழி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்.
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது அப்பம்லாம் திருமண நிகழ்ச்சினாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கும். சித்தி வீடு, பெரியமா வீடு, மாமா வீடு, இங்கல நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னகுட்டியே அதுக்கு தேவையான பொருட்களை பர்சேஸ் பண்ணுவோம். பண்ணி ட்ரெஸ் மேட்சிங் கேட்டா தெரியும் இல்ல, அங்க ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, அது எனக்கு கலகலன்
0: சத்தம்.
2: அப்ப வந்து நம்ம டிரெஸ் கூட நம்ம மாமா வீட்டுக்கு போறோம், 2 நாள் தங்கி இருப்போம். அப்ப அதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம், வளையல் எடுத்துட்டு போனோம், டிரெஸ் அது கலர் மேட்ச் மேட்சா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நம்மளுமே முந்தின நாளே அவங்க வீட்டுல போய் ஜாலியா இருப்போம். ஆனா இப்ப நடக்கிற சுப நிகழ்ச்சியில் தான் பாத்தீங்கன்னா இப்ப அந்த டைமுக்கு போற மாதிரி இருக்கு. அதாவது பிள்ளைங்களுக்கு கூட நம்மளுடைய உறவு முறைகளை அறிமுகப்படுத்த முடியல. லீவு இல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம், இருந்தாலும் கூட நம்மளுடைய வேலைகள் அந்த டைமுக்கு போய் கவர் குடுக்கிற மாதிரி ஆயிருச்சு.
0: அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, திருமண நிகழ்ச்சிகள் முன்னாடி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே போய் சொந்தக்காரங்களா சேர்ந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு கதை பேசி இந்த மாதிரி அனுபவத்தை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டானா?
2: நம்ம வந்து இப்ப போனோமா வந்தோமா
0: எப்படியாவது அதுல போயிடணும், கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல கூட நிறைய கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா?
2: ஆமா,
0: சூப்பர்மா. நன்றி நன்றி.

0: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், இந்த கோமதி பெருமாள்புரத்துல இருந்து பேசுறேன்.
2: அடடா, இப்பதான் ஒரு கோமதி வந்தாங்க, லைன் உடனே பிடிச்சிருன்னு வந்துட்டீங்க போல.
1: அநேகமா சிநேகியில பேசிடுவோம். அதாவது மேடம், ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு, அது வந்து வரவேற்கத்தக்க கைதட்டக்கூடிய மாற்றம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அதாவது மனவடையில போய் ஆசீர்வாதம் பண்ணி முய் செய்வாங்க இல்லையா, திருநார் பூசுறது ஜென்ஸ்க்கு மட்டும்தான் போவாங்க, லேடிஸ்க்கு போவதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு சடங்கு வச்சிருந்தாங்க, பெண் பார்வையின்னு. இப்ப வந்தா எங்க மட்டும் ஒரு கல்யாணம் விட அப்பாவுக்கு போக முடியல, அம்மா மட்டும் போனான்னா மொய் செய்யறதுக்கு அந்த பெண் பார்வை, அந்த பெண் பார்வையில பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கிடுவாங்க. கல்யாணம் முடிச்ச விட்டு பெண் பார்வைன்னு ஒரு சடங்கு வச்சு, அந்த சடங்குல பெண்கள் மட்டும் திருநார் பூசி வாய பூசி ரூபாய் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த மாதிரி அவங்க மட்டும், அதாவது ஒரு ஆளா வந்தவங்க, லேடியா வந்தவங்க, அவங்க மேடம் இதுக்கு போக முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து போனா குடும்பத்தோட போய் ஸ்டேஜ்ல போய் நின்று போட்டோ எடுத்து, நம்ம கீழே இறங்கி வரணுங்களையும் நம்ம அங்க நிக்கிற போட்டோவா கையில கொடுத்துறாங்க. அப்ப வந்து இது லேடிஸ்க்கும் முன்னுரிமை கொடுக்கறாங்க, ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். இப்ப எங்க சடங்குகள்ல எங்க இடத்துல வந்து அந்த பெண் பார்வைங்கிற சடங்கைய டெலிட் பண்ணிட்டோம் மேடம். அது நடக்கவே இல்லை. இப்போ
0: சூப்பர் மாரி
1: ரிமூவ் பண்ணிட்டோம், எதுக்கு டெலிட் பண்ணிட்டா திரும்ப வந்துரும், ரிமூவ் பண்ணிட்டோம்.
0: சரிமா, சூப்பரா சொன்னீங்க, நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படின ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க, நன்றிமா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: அந்த சுப நிகழ்ச்சியெல்லாம் கண்டிப்பாக ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அது காலத்திற்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து சந்திக்க தான் செய்யுது. அந்த மாற்றங்கள் வந்து சில நேரங்களில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்லும்போது தெரியுது.
0: என்னென்னா, முதல் தோழி பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இவங்க வந்து நேர உள்டாவா, இல்லைங்க பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ கீழே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு ஒரு வந்திருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம தோழிகள் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு வசீகரா திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது ஸ்னேக் தி நிகழ்ச்சி. நேரம் 12:22. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அழகான மறக்க முடியாத தருணங்கள் எது அப்படின்னு நம்மக்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம உடனே சொல்கிறது, அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். திவ்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வந்தாலும் இவங்க கல்யாண வீடு மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க.
2: கல்யாண வீடு தான் நல்லா ஜேஜேன்னு இருக்கும், நம்மளும் ஜாலியாக இருப்போம். அதனால் ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது அந்த கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் தான் இல்லையா.
1: ஆனால் சுப நிகழ்ச்சிகள்னு நாம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா திருமணம், நிச்சயதார்த்தம், வளைக்காப்பு, சீமந்தம், காதணி விழா, பிறந்தநாள் விழா, புதுமனை புகுவிழா, இப்படி சொல்லி கிட்டே போற அளவுக்கு நிறைய நிறைய விழாக்கள் இருக்குது. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அன்னைக்கு காலத்திலையும் இன்னைக்கு காலத்திலையும் எப்படி மாறி இருக்கு, இது பற்றி தான் தோழிகள் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி அம்மா வந்தாச்சு, சொல்லுங்க.
3: ஏகப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கெல்லாம்.
1: சரி, என்ன மாற்றம்?
3: ஒவ்வொரு நிகழ்வுலையும் நான் பாப்பேன், இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு இந்த இடத்துல
2: அப்படின்னு சொல்லுங்க.
3: அதாவது இந்த நம்ம சாதி மதம் சொல்லிட்டுலாம் பிரித்து வச்சதுலாம் இன்னைக்கு கிடையாதுல்ல. எல்லாருமே கலி சமமா இருக்கும், கோயில்லையும் சரி திருமணங்கள்லயும் சரி எல்லாரும் ஒன்னா உறவாடி மகனுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் பாத்தீங்களா. அதுவே மிகப்பெரிய மாற்றம் தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பண்ணாங்க, அப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை. அதை படிக்க படிக்க இந்த புத்தகங்க எல்லாம் படிக்க வரலாம் எடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க துன்பப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு மனம் வேதனை பட்டிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே சரிசமமா எல்லா மக்களுமே ஒன்னோட ஒண்ணு என்னால அன்பு பரிமாற்றம் பண்றது ஒரு மாற்றம்.
1: சரி,
3: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த கடல் அன்னைக்கு போகும்போது வந்து ரொம்ப அதிகமா வந்து இரவு நேரத்துல எல்லாம் போக விட மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி படிக்கவுமே அனுப்ப மாட்டாங்க வெளியூர்களுக்கு எல்லாம். எதுக்கு போய் படிச்சு என்ன சாதிக்க போற, வெள்ளூர்லயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: என்னமா இது புரியல, நீங்க சொன்னது சுப நிகழ்ச்சிகள் அன்னைக்கு இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு கேட்டிருக்கோம்.
3: சுப அதான் சுப நிகழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு சரிசமமா எல்லாமே மாற்றங்கள் உருவாகிருக்கேன்.
1: சரி,
3: சுபம் நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போனோம்னா எல்லாருமே சரிசமமா தானே நம்ம இப்போ பங்கேற்கிறோம் பாத்தீங்களா. சுபம் நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியா மாறி இருக்கு. என்னன்னா இந்த அதிகப்படியான ஒரு ஆடம்பரத்தை தந்திருக்கணும் அம்மா சுப நிகழ்ச்சிகள்.

0: அன்னைக்கு ரொம்ப
1: அப்போ
0: ஆடம்பரம் இல்லை, இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆடம்பரம் கிடையாது, வீட்டில தான் கல்யாணம் முடியும்.
0: ம் ம்
1: பந்தல் போடுவாங்க, வீட்டில சாப்பாடு போடுவாங்க, வீட்டில சமைப்பாங்க,
0: ம்
1: எளிமையான ஒரு வாழ்வு இருந்துச்சு.
0: ம்
1: ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவுகள், இப்ப உணவு காலையிலயும் மத்தியானம் வைக்கிறாங்க, சாப்பிட முடியாம மக்கள்லாம் இலையில தூக்கி போடுறாங்க. அது பூராமே பூமிய வந்து மாசுபடுத்துற உணவா மாறிடுது இல்லையா? அதுவும் ஒன்னு ரெண்டு, சரி நம்ம போறவங்க உட்கார்ந்து தேவையானதை வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை குட்டிகளை பக்கத்துல உட்கார வச்சு அதுகளுக்கும் ஒரு இலைய போட சொல்லி அதுகளுக்கும் எல்லாத்தையுமே வைக்க சொல்றாங்க, கடைசியில அப்படியே தூக்கி போட்டுருக்குங்க. இது வந்து இதை தவிர்க்கணுங்கம்மா, சுப நிகழ்ச்சிகள்ல ஆடங்கள் வந்து நன்மைதான். அது யாரையும் பாதிக்காம, உணவுகளும் பாதிப்பு இல்லாம, பூமிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம மாற்றங்களை
2: நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா சொல்லுங்க. ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அடுத்த தொழில்கிட்ட பேசிடலாமா?
0: வாங்க, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கே பேசுறீங்க?
3: கேடிஷ் நகர்லேருந்து லக்ஷ்மி.
0: லக்ஷ்மிமா சொல்லுங்க.
3: முந்திலாம் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்த கல்யாணங்கள்ல எல்லாம் பொண்ணு லேசா நிமிந்து ஸ்டேஜையோ அந்த மாப்பிளையோ பின்னால இருந்து தலைய கவுந்து குனி குனின்னு சொல்லுவாங்க.
2: கொஞ்சம் கூட நிமிந்து பாத்துறாதீங்க.
3: அடக்கம், பணிவு, மரியாதை, விருந்தோம்பல், சுற்றத்தினர்கள்லாம் காலையில முகூர்த்தம் முடிஞ்ச உடனே ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் மாதிரி சேர் எல்லாம் திருப்பி போட்டு எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ வந்து பொண்ணு ரிசப்ஷனுக்கு டான்ஸ் ஆடுது, மாப்பிளைய கூப்பிட்டா வரலன்னா கல்யாணத்தையே நிறுத்திடுறாரு மாப்பிள்ளாரு, கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே மியூசியத்துக்கு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கு.
0: ஆனா அது ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கு இல்லையா?
2: வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு தனி கொண்டாட்டம், அவங்க கொண்டாட்டம்ங்கிறது இப்ப ஊர்
3: ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப பிடிச்சு
2: போறாங்க. ஆமா
0: ஆமா ஆமா, சூப்பர்மா, நல்ல கருத்து சொல்லிருக்கீங்க, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: என்னன்னா ஒவ்வொரு ஆளுடையும் கருத்தும் மைண்ட் அந்த யோசிக்கிற தன்மையும் வித்தியாசமாக தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி முன்னாடி குனிஞ்சே தான் இருப்பாங்க, நிமிந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து சிரிங்கம்மா அப்படி சொல்லும் போதான் அப்படி ஒரு ஸ்மைல், அதுக்கப்புறம் திருப்பவும் குனிஞ்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நல்ல
2: அந்த மடப்பெண்ணு தான் மெயின் அட்ராக்ஷன்ல,
0: அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டு ஜெய் ஜெயின் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஜெனரேஷன் ஆட்களுக்கு பழைய மாதிரி இப்படி குறிஞ்சிட்டே இருந்தா பிடிக்குமா?
2: கண்டிப்பா பிடிக்காது,
0: பிடிக்காது. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த இவங்க அதுக்கு முந்தின நேயர் சொன்னது வந்து நம்ம எடுத்துக்கணும், ஆடம்பரம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தேவையான அளவுக்கு அந்த பணத்தை வந்து
2: நம்மளால இவ்வளவு செய்ய முடியுமோ செய்யலாம், மத்தவங்களுக்காக நம்ம காட்டணும் வைக்கணும் அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம்
0: அதுக்கு பதிலாக அதே காசு வந்து நம்ம உபயோகமுள்ள முறையில யாருக்கு தெரிஞ்சது. அப்படிதான் யோசிச்சிருக்கேன். அடுத்த பாடல் என்ன தெரியுமா? செல்லமை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, நம்ம கேட்கலாம் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.

0: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது அப்படின்னு நம்ம தோழிகள் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நிச்சயமா இருக்கீங்க? திவ்யாமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: சாந்திமா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: சாந்தியம்மாவா? அவங்க பேரை யாருமே சொல்ல விட மாட்டேங்கீங்களே.
2: நீங்க சொல்லதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அப்படியே சரி. அப்ப உங்க ஊரை சொல்லுங்க.
2: ஊர் வந்து ஆறுமுகப்பட்டில இருந்து சாந்தி.
1: சரி சொல்லுங்கம்மா. எப்படி?
2: அப்ப வந்து எப்படினாக்கி எங்க என் கல்யாணத்துக்குலாம் போட்டோ எல்லாம் கிடையாது.
0: ஓ,
2: அப்ப வந்து இப்ப வந்து போட்டோ நல்லா மேலங்களும் கொண்டது. இப்பதான் சூப்பரா இருக்கு.
0: இப்பதான் நல்லா இருக்கு. அந்த கலக்கட்டுறது.
2: அப்ப வந்து லிச்சாம்பளம் எல்லாம் கிடையாது. இந்த கல்யாணம் முடிஞ்ச போதுதான் இந்த லிச்சாம்பளம் சேலம் சொல்றதுக்கு கொண்டுட்டு வராங்கல்ல. முதல்ல கெடுத்த சேலம், ரெண்டாவது சேல கெடுத்த சேலம் தான் சொல்லுவாங்க என் கல்யாணத்தோடலாம். அப்ப லிச்சாம்பளம் இப்ப வந்து லிச்சாம்பளத்துக்கு ஒரு பட்டு கட்டினாங்க, கல்யாணத்துக்கு ஒரு பட்டு கட்டுறாங்க. கலக்கெல்லாம் நல்லா இருக்கு.
1: அப்ப இந்த பட்டு எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சாந்தி அம்மாக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கு இல்லையா?
2: போட்டோ எடுக்கணும் கொஞ்சம் கவலையா இருக்கும். நம்ம கல்யாணத்தை கூட போட்டோ இல்லையா? போட்டோ இருந்தா நல்லா பாத்துக்கலாமு. ரொம்ப சுத்தமா தான் இருக்கு எனக்கு.
1: எத்தனாவது ஆண்டு உங்களுக்கு திருமணம் ஆச்சுமா?
2: எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 31 ஆகுது.
1: அப்ப போட்டோ இல்ல இல்லையா? முன்னாடி ஒரு பட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அது வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க. சேச்சா, நம்ம கல்யாணத்துல இதெல்லாம் நடக்கலையே.
0: ஒவ்வொரு சடங்குக்கு இப்ப புதுசு புதுசா சாரி எடுக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு இல்ல?
1: ஆமா ஆமா.
0: அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு நிறைய ட்ரெஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
1: என்னன்னா, அதெல்லாம் வந்து ஒரு மெமரபிள் தானே. இது நிச்சயதார்த்த பட்டு, இது கல்யாண பட்டு, இது பூ அந்த
0: பொண்ணு வைக்கும்போது வர
1: பட்டு அப்படின்னு ஒரு என்னைக்குமே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மெமரி இருக்கும். அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். ரெண்டு வெளிச்சமாக்கும் ரம்யா அம்மாக்கும் வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யாரு?
0: தாலயத்துல இருந்து லலிதாமா.
1: லலிதாமா சொல்லுங்க.
3: இப்போ ரொம்ப ஆடம்பரத்துடாமா.

0: 60 ஆடம்பர செலவுமா.
1: ம், சரி.
0: அப்பமுனா 4 நாள் 5 நாள் கல்யாணம் நடக்கும்.
1: ம்,
0: 90 வீடு அதெல்லாம் இந்த என்னென்ன கட்டுக்கெல்லாம் செய்யும் போது கரெக்டா செய்வாங்கம்மா. சாயந்தரம் அணக்கா நலுங்கு நடக்கும். இந்த தேங்காய் உருட்டுறது, இந்த பள்ளங்குழி விளையாடுறது, அப்பளம் நொறுக்குறதுலாம் நல்லா இருக்குமா, பார்க்க வைக்க நல்லா இருக்கும். இப்ப அப்படி இல்லை, இப்ப 1 மணி ஆன உடனே மாப்பிட்டுக்கா மாப்பிள்ளையா பத்தாம அப்பவும் பொண்ணு பத்தாம அப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஆமா, இந்த போட்டோக்கு குடுக்கற இத வந்து எங்க கல்யாணத்துல போட்டோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப அளவுக்கு அதிகமான செலவு ஆடம்பர கடைகளை 4-5 கடை வச்சிருக்காங்க மண்டபத்துல. அளவுக்கு அதிகமான பொருள் செலவு, செலவு ரொம்ப மிஞ்சிலாம் இவ்வளவு செலவு கிடையாது.
1: செலவு கிடையாது, நிறைய சடங்கு முறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா, நிறைய சடங்குகள் இப்ப இல்லம்மா. நிறைய சடங்குகள் இருக்கும்.
1: சரிம்மா, சரி, நன்றிம்மா.
0: நன்றிம்மா.
1: என்னன்னா, நிறைய தோழிகள் வந்து இன்னைக்கு நம்ம கல்யாணத்துல ஆல்பத்தை எடுத்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்கல்ல. அன்னைக்கு எங்க கல்யாணத்தப்பெல்லாம் வந்து புகைப்படம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா
2: புகைப்படம் என்ன, நாங்க வீடியோவே எடுத்து நம்ம வச்சுக்கிறோம்.
1: அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க, அப்புறம் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்றது, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு
2: அது.
1: ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்னடா நம்ம கல்யாணத்துல ஒரு போட்டோ கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோழிகள் ஃபீல் பண்றாங்க. சரி, தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:42. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேசிட்டுருக்க தலைப்பு குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டிருக்கு அப்படின்னு தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். சிவகாமி சேரன் பேசுறேன்.
0: சிவகாமிமா சொல்லுங்க.
1: இந்த மேக்கப் மேடம்
0: இந்த காலத்துல இத சொல்லுவாங்களா அப்படின்னு
2: எதிர்பார்த்துக்கிட்டு
1: இருந்தேன். இத கேட்டதுல இருந்து அதான் ஞாபகமா இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொந்தக்காரங்க தான் நின்னு அப்படின்னு அக்கா மாத்த அப்படின்னு சொன்னாங்க. அவங்கதான் சும்மா தலையெல்லாம் சிரி அந்த லெவல் பாலிஷ் அப்படியே சும்மா கையில போட்டுட்டு அந்த மாதிரிதான் பண்ணாங்க. இப்ப வந்து மேக்கப்புக்கே ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
0: அது கூட பரவாயில்லைங்க, பொண்ணுக்கு கூட பரவாயில்ல, பொண்ணுக்கு அக்காக்கு தங்கச்சிக்கு சுத்தி நிக்கிற எல்லாத்துக்கும் கூட மேக்கப் போட வேண்டியிருக்கு.
1: மெஹந்தி வைக்கிறது அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாதிரிதான் வைக்கிறது. ஒரு இதெல்லாம் நடத்துறாங்க.
2: இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: எனக்கு அப்பவே இருந்திருந்தா நல்லா இருக்கும்.
0: பாத்தீங்களா, இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
1: நல்லாதான் இருக்கு அதெல்லாம், ஆனா கொஞ்சம் ஆடம்பரமாவும் இருக்கு, அதனால செலவுகளும் வந்து அதிகமா தானே ஆகுது.
0: ஆனா இன்னொரு விதத்துல பாக்க போனா கல்யாணம் ஒரு நாள் தான் அங்க வரும்,
2: அன்னைக்குதாக செலவழிச்ச என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுல
1: அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க.
0: ஆனா நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, ஐயோ அப்பவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்
1: அப்படின்னு.
0: ஆனா கொஞ்சம் பொறாமை இருக்கு, இப்போ உங்களை மட்டும் போடுறாங்க.
1: வசதியும் கிடையாது மேடம்.
0: ஆமா ஆமா,
1: ஏன்னா பண வசதியும் அப்ப கம்மி. இப்ப வந்து எல்லாருக்குமே பண வசதியும் நல்லா இருக்கு, அதனால எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க கூட அந்த மாதிரி பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட் வச்சாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நன்றிமா.
1: தேங்க்யூ.
0: என்னன்னா பாத்தீங்களா, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியலப்பா, இப்ப இப்ப எல்லாம் நடக்குது.
2: அந்த காலத்துல சும்மா அத்தை கூட இருக்க சித்தி அவங்க எல்லாம் சும்மா வந்து மேக்கப்
0: இல்ல, அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு கொஞ்சம் நெயில் பாலிஷ் எல்லாம் அடிச்சோன்னா
2: மேக்கப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த காலத்துல எவ்வளவு இருக்கு, ஹேர் ஸ்டைல் இருக்கு, அந்த ஒவ்வொரு மேக்கப்புக்கு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
0: ஆமா, சரி அடுத்த தொழில்கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: காரகுறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகாமா?

0: சொல்லுங்கம்மா.
1: பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணம் வச்சாச்சுன்னா பந்தல் போடுவாங்க முந்தின நாள். இப்ப வந்து அடுத்த வேளை சாப்பாடு அவங்க வீட்டுல இருந்து வீட்டுல வந்து சுத்துற போய் அம்மாட்ட கேட்டுருவேன், அம்மா மஞ்சள் பொட்டு வச்சாங்களாமா, பொட்டு வைக்கலையோ, ஐயோ கூப்பிடுவீங்க அப்படின்னு நினைப்பேன். இப்போ அந்த பழக்கம் இருக்கு. பந்தல் தாங்க முந்தின நாள் நைட்டு போய் விளையாடுவோம் பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம். முன்னாடி மண் தர சிமெண்ட் அதனால இருந்தாலும் போட்டுருவாங்க. இப்ப வந்து எங்க தெருவுல எம்பதாம் கல்யாணம் பண்றப்போ போட்டிருந்தாங்க அந்த பந்தல், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எங்க ஊர்ல 25ஆம் ஆண்டு விளையாட்டு போட்டிக்கு அந்த பந்தல் போட்டிருந்தாங்க. அந்த பந்தல் பார்த்தாலே சந்தோஷம்
0: தான்,
1: சிம்பிளா போட்டு முடிச்சிடுறாங்க. கல்யாணம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா ரெண்டு நாள் விருந்து வருமா. இப்ப வந்து ஒரு வேளை சாப்பிட போய் ஐயோ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து சாப்பிடணுமான்னு தோணுது.
0: சூப்பர், பந்தல கூட நீங்க வந்து ஒரு மெமரியா அவங்க மனசுல நிக்குது இப்போ.
1: ஆமா கண்டிப்பாங்க.
0: சூப்பருங்கம்மா, நன்றிமா,
1: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: என்னென்ன அந்த பந்தெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே ஃபீல் வந்து நம்ம மனசில் வந்து வந்துடும். அதே மாதிரி ஃபுல்லாக கீழே மணல் மணல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஓடி எடுத்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கும் அந்த பந்தல், ஒரு இருட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருக்கும்ல.
2: அது அந்த சொந்த வீட்லேயே அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க.
0: அப்புறம் பந்தலுக்கு அடியில் வந்து கலர் கலராக ஒரு துணி கட்டுவாங்க,
2: அந்த தோரணம் கட்டுறது.
0: ஆமாம் ஆமாம்,
2: இதெல்லாம் நம்ம அந்த மண்டபத்துக்கு இப்போ போகும்போது அவங்களே டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க, நமக்கு அந்த எடுத்து செய்கிறதோ எதுவுமே இல்லை. பட் நமக்கு அந்த வீடை பார்க்கும்போது இந்த பந்தல் கிட்டிருந்து ஏய் இது ஒரு கல்யாண வீடு அப்படிங்கிறது நமக்கு தனியாக தெரியும்.
0: இப்போ மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது, நம்ம காசு கொடுத்தா எல்லாமே வந்து ப்ரீப்ரேஷன் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டேஜ் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, சேலை, இந்த சேலையெல்லாம் நிறைய கலர் கலராக வச்சு அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டேஜ்
2: கட்டுவாங்க.
0: அது எல்லாம் சொந்தக்காரங்களாம் சேர்ந்துட்டு முந்தின நாள் நைட்டு இந்த சாப்பாடு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யார் வீட்டிலேருந்து அந்த சேலை கலர் கலராக இருக்கணும், ஒரே கலரில் இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து நம்மளாம் அந்த பின் எடுத்து கொடுக்குற வேலை
2: அவங்க.
0: ஆமாம் ஆமாம், பார்த்துட்டே இருப்போம் எப்படி எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்கல்ல அப்படின்னு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸாக இன்றைக்கும் நம்ம மனசில் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் பூவெல்லாம் முன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: சிநேகிதிய நிகழ்ச்சியோட அடுத்த தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
5: நான் விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. குடும்ப சுக நிகழ்ச்சிகள் வந்து அன்னைக்கு முன்னைக்கும் எப்படி மாறி இருக்கு?
5: இப்ப அப்ப வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்டிஷன் போடுவாங்க, இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க போடுறாங்க. இதுவே பெரிய மாற்றம்.
4: சரி, அதை தாண்டி
5: பயப்பட வேண்டியது இல்லை மேடம்.
4: சரிம்மா, அதை தாண்டி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கல்யாணத்துல.
5: ஆமா, மாற்றம் இருக்கு மேடம். பெண் வீட்டுக்காரங்க கொஞ்சம் இதாதான் இருக்கு, அவங்க பார்த்து பண்ற மாதிரி பயம் இல்லாம.
4: ஓ,
5: முந்தைய காலத்துல வந்து ரொம்ப பயப்படுவாங்க, இப்ப பரவாயில்ல, பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போய் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நகை போட்டு கட்டிட்டு வராங்க,
4: நகை போட்டு கட்டு வராங்க. நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படி சொல்றீங்க இல்லையா?
5: ஆமா, இப்ப பொண்ணு கிடைக்கல, இப்ப நம்ம தானே நகை போட்டு கட்டிட்டு வர்றாப்புல இருக்கு. அதே பெரிய மாற்றம் தான் மேடம்.
4: சூப்பர், நன்றி நன்றி. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம் தோழிகள். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய

0: விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாமே வந்திருக்கு இல்லையா.
1: ஆமாம், ஒரு கொண்டாட்டம் வந்து அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதாகட்டும், ஆடம்பரமாக இருக்குது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில், நாங்களாம் அங்கெல்லாம் சிம்பிளாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதாகட்டும், என் கல்யாணத்தில் மேக்கப் இல்லை, இப்போலாம் நல்லா மேக்கப் போடுறாங்கப்பா அப்படிங்கிறது ஆதங்கமும் இருந்துச்சு.
0: ஆமா ஆமா. என்னன்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன தோழிகளுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழிகளை காலம் மாறலாம், வீடுகள் மாறலாம், குடும்ப சந்திப்புகளுடைய வடிவம் மாறலாம், ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் நேரத்தை நம்ம விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, கல்யாண வீடு அப்படின்னா முந்தின 2-3 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம ஒரு கல்யாணம் எடுத்தாலும் 2-3 நாளுக்கு முன்னாடியே வரணும், நாம் ஆசைப்படணும், நம்மளோட பிஹேவியரில் தான் இருக்குது. வாங்க அப்படி கூப்பிடுறது, உபசரிப்பு, இதெல்லாமே கலந்துருக்கு இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு இருக்கும். மனம் விட்டு பேசுறது, சிரிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுறது, இதெல்லாமே நம்மளோட மனசில் தான் இருக்குது. ஒரு குடும்பத்தை ஒன்றா வச்சுருக்கிறது பெரிய பெரிய விஷயம் மட்டும் இல்லை, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதும், எப்படி இருக்க அப்படின்னு ஒரு விசாரிப்போடு நிறுத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் தோழிகளை, அடுத்த தலைமுறைக்கு நம்ம குடும்பம் வந்து

0: அவரோட பிஹேவியரில் தான் இருக்குது. வாங்க அப்படி கூப்பிடுறது, உபசரிப்பு, இதெல்லாமே கலந்துருக்கு இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு இருக்குமா. மனம் விட்டு பேசுறது, சிரிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுறது, இதெல்லாமே நம்மளோட மனசில் தான் இருக்குது. ஒரு குடும்பத்தை ஒன்றா வச்சுருக்கிறது பெரிய பெரிய விஷயம் மட்டும் இல்லை, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதும், எப்படி இருக்க அப்படின்னு ஒரு விசாரிப்போடு நிறுத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் தோழிகளே, அடுத்த தலைமுறைக்கு நம்ம குடும்பம் வந்து ஒன்று கூடுது அப்படின்னா, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு இந்த செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல வாய் திறந்து சிரிங்க, பேசுங்க, கலகலன்னு. முன்னாடி மாதிரி எதெல்லாம் மிஸ் பண்றீங்களோ அதை இன்னைக்கு உங்க சுப நிகழ்ச்சிகளை நீங்க விருப்பப்பட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு,
1: சுருக்கமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க
0: சொல்லிக்கிட்டு இனி நிகழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமா நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் எனிமி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலைப்பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
4: வாரத்திற்கு ஒரு முறை இல்லைனா இருமுறை வந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல் அப்படின்னா நம்ம நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலையிலிருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கிறது தான் எண்ணெய் குளியல். இன்றைக்கி நிறைய பேர் உச்சியில் மட்டும் எண்ணெயை வச்சுட்டு நான் எண்ணெய் குளித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. நம்ம தலையிலிருந்து கால் நகங்கள் வரைக்கும் நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது தான் எண்ணெய் குளியல். அந்த மாதிரி குளிக்கும்போது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு வந்து கம்மியாகும். ஸோ கர்ப்பப்பையில் சூடு தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிக்கலாம், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை வந்து குளிக்கலாம். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க எப்படி குளிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. யாராக இருந்தாலும் சனிக்கிழமை நீராடுறது நல்லது. ஸோ சனிக்கிழமை குளிச்சிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வெது வெது தண்ணியில் குளிக்கணும். ரொம்ப கூலிங் வாட்டர்லேயும் குளிக்கக்கூடாது, ரொம்ப ஹாட் வாட்டர்லேயும் குளிக்கக்கூடாது. நல்லா வெது வெது தண்ணீரில் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்ம உடலில் மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய சூடு வந்து வெளியேறும். அதிகமாகாமல் நம்மளுக்கு நோயோட தன்மை வந்து கம்மியாகும், கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தூக்கங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு 6 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ ஒரு 20 கிலோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா 1 liter தண்ணி அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 2.5 to 4 liter தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ குடிச்சிட்டு யூரினை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ யூரின் வந்தது அப்படின்னா நிறைய பேர் வேலை விஷயமாவோ இல்லை ட்ராவலில் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணியே இருப்பாங்க, வெளியில் போக அருவறுப்பு பட்டு போகாமையும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது அடக்கி வைக்க வைக்க என்னாகும், இன்ஃபெக்ஷனும் ஆகும், அது மாதிரி சூடும் ஜாஸ்தி ஆகிடும். நம்மளோட மூலாதாரத்தில் ஹீட்டு ஜாஸ்தி ஆகும்போது இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். இது நோயில்லாமல் வாழ்கிறது, இந்த நோய் தான் இல்லை, நம்மளுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோயுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். மூலிகை மருந்துகள், அதாவது சித்த மருத்துவத்தில் மருந்தே உணவு உணவே மருந்து. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நம்ம வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா வீட்டிலே இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா மிளகு. மிளகு வந்து ரொம்ப நல்லது. ஸோ மிளகு வந்து நம்ம வாதத்தை குறைக்கக்கூடியது. வாய்வு, அதாவது கர்ப்பப்பையில் காற்று தங்குச்சு ஊதுன மாதிரி இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த மிளகு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மிளகை வந்து உணவுகளில் நிறைய சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று காஃபி டீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மிளகு தட்டி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கா சிட்டிகை மஞ்சள் பொடி அதே மாதிரி ஒரு 3 மிளகு 2 பல் பூண்டு இதெல்லாம் நச்சு போட்டு காலையில் ஒரு டீ மாதிரி பிளெயினாக எந்த ஒரு நாட்டு சர்க்கரையோ சரி ஒயிட் சுகரோ சரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரெகுலராக குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது சரி பண்ணிடும்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:06 ஆயிட்டிருக்கு. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நலம் தர நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரோக்கிய குறிப்புகளை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்ம மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது. நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாகவும் இருக்க முடியும் இல்லையா. அதனால் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எது பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா தலைமுடி ஆரோக்கியம் பற்றி. தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இது பற்றி தான் இன்றைக்கி நலம் தரா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பரான நெஞ்சில் நிறைந்த பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க வாலி வரிகளுக்கு.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 1:11 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் எஸ்ல சி ஜெகன். நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இதை பற்றி தான். ஒருத்தரை நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய கவனத்தை ஈர்க்கிற விஷயங்களில் முக்கியமான இடம் இந்த தலைமுடிக்கு உண்டுங்க. முடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, முடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். அதே முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், என்னங்க முடியெல்லாம் கம்மியாயிருச்சு, என்ன என்ன வித்தியாசமாக எடுத்துக்கிறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க இப்போ பண்ணலை, இப்படியெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. இது இது பண்ணுங்க, இல்லை இது இது பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோம். எப்படியோ இப்படியா தலைமுடியை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்தை நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். அந்த அளவுக்கு முக்கியமான இடம் நம்ம வாழ்க்கையில் தலைமுடிக்கு இருக்குது. தலைமுடி வந்து நல்லா இருக்கணும், நல்ல அடர்த்தியாக இருக்கணும், நல்ல கருமையாக இருக்கணும், இதெல்லாம் எல்லாரும் காமனாக ஆசைப்படுற ஒரு விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா, இந்த முடி நல்லா இருக்கணும், அப்படியே நல்ல நீளமாக இருக்கணும், கருமையாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மரபு வழியாகவும் முடிக்கு வந்து தொடர்பு இருக்கிறத தாண்டி, நாம் சாப்பிட்ற உணவு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு காமனான சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் இன்றைக்கு நலம் தர நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டும் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல், ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக AM ராஜா, P. சுஷிலா பாடியிருக்காங்க.

நேரம் ஒரு மணி 17 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தலைமுடி ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது தலையோட சுத்தம். வியர்வை, தூசி, எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம தலையில் தேங்குறப்போ சிலருக்கு வந்து அரிப்பு, பொடுகு, பேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நம்மளோட தலைமுடியையும் தலை சருமத்தையும் சுத்தமாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் விஷயம். ஆனா அதே நேரத்தில் இங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். டெய்லி ஷாம்பு போட்டாதான் முடி சுத்தமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்க வரைக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சே ஆகணும். ஏன்னா எல்லாருடைய முடியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்காது. சிலரோட முடி எண்ணெய் பச அதிகமா இருக்கும், தக்க வச்சுக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோதான் எண்ணெய் வச்சாலும் ஒரு வறட்சித்தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் தலைமுடியோட தன்மை எப்படி இருக்குது, உங்களோட முடி எந்த மாதிரியான முடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான பராமரிப்பு முறைகளை நம்ம கொடுக்கும்போது உண்மையிலே அது வந்து முடிக்கு ஆரோக்கியமாக அமையும். அதோட சுத்தம், சரியான பராமரிப்பு, அழகான கவனம், இது மூணும் முடிக்கு முக்கியமான விஷயங்கள். இதை கருத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு முடி பிடிக்கும், நிறைய முடி இருக்கிறது பிடிக்கும், அதுவும் ஆரோக்கியமான முறையில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மூணு விஷயங்களை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் வாலிவரிகளுக்கு பாடியிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனிஃபம் ரெயின்போ 102.6. நேரம் 1:23 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு அவசர அவசரமாக தலைமுடியை துடைக்கிறது அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அதே மாதிரி குளிச்சு முடித்ததும் முழுசுமாக முடியை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் தலை பண்ணுறதும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஈரமாக இருக்கிற தலைமுடியை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி துடைக்கிறது, இழுக்கிறது, இந்த மாதிரி செயல்களை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குளித்ததுக்கு அப்புறமா ஈரமான முடியை மெதுவாக தொடச்சி இயல்பாகவே காய வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ட்ரையர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஈரமான தலைமுடியை ரொம்ப இறுக்கமாக கெட்டுறதையும் தவிர்க்கிறது நல்லது. அப்புறமா ஈரமான தலைமுடியை சீப்பெடுத்து சீவிறப்ப அதிகமாக ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்காமல் காய விட்டு மெதுவாக நல்ல ட்ரை ஆன அப்புறமா நம்ம சீவுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற பசங்களும் குளிச்சுட்டு அவசர அவசரமாக குளிச்சுட்டு அதை வந்து காஞ்சும் காயாமலும் பின்னிட்டு போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நாமளே சில சமயம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவோங்க. நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, காயறதுக்கு முடி காயறதுக்கு டைம் இருக்கும்போது நம்ம குளிக்கணும். அதுவும் வந்து இயற்கையான முறையில் காயணும். அப்படி ஸ்மூத்தாக காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தலை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஈரம் பதம் வந்து தலைமுடிக்கு உள்ளே இருக்கும்போது சுத்த குறைபாடு, பெயின், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நாம் வந்து தவிர்க்கணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் போலீஸ்காரன் மகள். திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்கு பாடியிருக்காங்க எஸ் ஜானகி, பிபி ஸ்ரீனிவாஸ்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தர நிகழ்ச்சி. நேரம் 1:34 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நாம் இன்றைக்கு தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் சீப்பை பயன்படுத்துகிற முறைகளில் கூட நம்ம கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்னங்க சீப்பு தானங்க இதெல்லாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாங்க, நம்ம வந்து சீப்பை வந்து தலைமுடியில் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. தலைமுடியை ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து சீவி இழுக்கக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் நம்ம இழுக்கிறப்போ அந்த சீப்பில் முடி வந்து சிக்கிருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக பிரித்து எடுக்கணும். அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து அத்து இழுத்து எடுத்திங்கன்னா கஷ்டம்தான். அப்புறமா நம்ம வந்து எப்போவுமே சிக்கு இல்லாமல் முடியை வந்து, அதுவும் குறிப்பாக பெண்கள், எப்போவுமே சிக்கு இல்லாமல் முடியை வந்து நம்ம பராமரிச்சினாலே நம்ம இந்த சீப்பு யூஸ் பண்ணும்போது வந்து அது வந்து சிக்காமல் முடி உடையாமல் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல சுகாதாரமான பழக்கம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சீப்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எல்லோரும் காமனாக வீட்டில் வந்து ஒரே சீப்பை

யூஸ் பண்ணாமல் நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சீப்பு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல சுகாதார பழக்கம். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் டி.ஆர். மகாலிங்கம் பாடிய பாடலை இப்போ நம்ம கேட்கலாம்.

நேரம் 1:39 மேடம், 34 நொடி. நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் பார்த்திங்கன்னா, சிலருக்கு தலைமுடியை ரொம்ப இறுக்கமாக தான் எப்போவுமே கெட்டுவாங்க, அதுவும் ஒரே இடத்துல கெட்டுவாங்க. அது ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படி தொடர்ந்து தலைமுடியை இழுத்து ரொம்ப டைட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப அந்த முடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அந்த தலையோட சருமத்துக்கும் நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஏன்னா தலைமுடியோட அந்த வேர் பகுதிக்கு நாம் கொடுக்குற அந்த அழுத்தம் வந்து தலைமுடி வளர்ச்சியை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் முடியை கட்டுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். அழகு அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் ஆரோக்கியம் அதை விட முக்கியம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் TM சௌந்தரராஜன், P சுஷீலா பாடியிருக்காங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் ஒரு மணி 47 நிமிடம். நலம் தனா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தலைமுடி ஆரோக்கியமும் தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் இது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் தேய்க்கிறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது. அடிக்கடி இந்த வந்து வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஷாம்புவை வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணும்போதும் இந்த முடியுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா, எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம தலைமுடிக்கும் தலையோட சருமத்துக்கும் அந்த வேர்கால்களுக்கும் தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆனால் அந்த எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பல பிராண்டில் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய்களையும் ஷாம்புவும் பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதும் இந்த தலைமுடி ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு நம்ம முடி வந்து செட் ஆகிருச்சு அப்படின்னா, அதை மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அடிக்கடி இந்த விஷயங்களை நம்ம மாற்றும்போது தலைமுடிக்குமே பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு ஆரோக்கிய பாதிப்புக்கு நம்ம வழி கொடுக்குற மாதிரி ஆயிரும். எப்போவுமே தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கிறீங்க அப்படின்னா, பல பிராண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணெயாக ட்ரை பண்ணாமல் நம்ம வீட்லேயே கூட தயாரித்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை நல்லா நீங்கள் வந்து அடுப்பில் நல்ல கனமான சட்டியில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கும் போது சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம். இது வந்து நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு. கைராசி திரைப்படத்துலேருந்து கோவர்த்தனம் இசையில் பாடியிருக்காங்க பி. சுஷீலா.

நேரம் 1:53. நலம் தர நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் பார்த்திங்கன்னா, இந்த தலைமுடிக்கு வெளியில இருந்து எவ்வளோதான் பராமரிப்பு செஞ்சாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதும் முக்கியமான ஒன்று. காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முட்டை, இந்த மாதிரி புரதம் நிறைஞ்ச உணவுகள், அப்புறமா இரும்பு சத்து நிறைஞ்ச சத்தான உணவுகளை சமநிலையாக எடுத்துக்கிறதும் தலைமுடி ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதெல்லாம் தாண்டி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் மிக மிக முக்கியமானதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு தூக்கம் இல்லாமை, அதிகமான மன அழுத்தம், இதுவும் கூட நம்ம தலைமுடி ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தலைமுடியோட ஆரோக்கியம் அழகுக்காக மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய தினசரி சுகாதாரம், உணவு பழக்கம், ஓய்வு, மனநிலை, வாழ்க்கை முறையோடும் தொடர்புடையது. மற்றவங்களோட தலைமுடியோட எப்போவுமே நம்மளோட தலைமுடியை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீன் மரபு சார்ந்து அந்த முடி ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாக நம்மளோட முடியை வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம நலம் தன நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸ் இதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு வண்ணக்கிளி திரைப்படத்திலேருந்து. பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி உங்களுடைய அன்பு கடிதங்களோடு காத்துட்ருக்கு.

முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து.

0: பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி 627002 அந்த முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். இந்த வாரத்தில் வந்த கடிதங்கள், அதை பற்றி நம்ம நிகழ்ச்சிகள் பற்றி எழுதின அந்த கடிதங்களை வாசிக்கிறதுக்காக இன்னைக்கு காற்றலையில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்து ஐயா அவர்களும் இருக்கிறாங்க. முதல் கடிதம் வந்து வாசிடலாம். என் கையில் யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா, குத்தாலிங்கம் தென்காசிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 14 தேதிக்காக எழுதியிருக்கிறாங்க. மாலை 4 ஒளிபரப்பின பொதிகை தும்பி நன்றாக இருந்தது. ஐஷு தங்க கல்யாணி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். திப்புவுடைய பாடல்கள் அருமை. ஐஷுவுக்கு நன்றி. தங்க கல்யாணி இயல்பாக பேசினாங்க, பாராட்டுக்கள். யாழினி அப்படிங்கிற நேயர் சரோஜா தேவி மாதிரி நடித்து மிமிக்ரி செஞ்சாங்க, அவங்களுக்கு பாராட்டு. மாலை 5 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1989 படப்பாடல்கள் அருமை. ஐஸ்வர்யாவுக்கு நன்றி. அனைத்து நடிகர்களுடைய ஒவ்வொரு படங்களை தேர்வு செய்யலாம். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் செந்தூர பூவே இடம்பெறவில்லை. 1988 வந்த படம் இது. அடுத்த ரவுண்டில் இந்த படங்கள் வரும் என நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் செய்வது சரி. இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க குத்தாலிங்கம் சார்.
1: இவர் எழுதின அடுத்த கடிதத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, 10/9/2026 அன்று மாலை 4 பொதியை தும்பி நன்றாக இருந்தது. சுமித்ரா தேவி ரம்யா இணைந்து நன்றாக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதிலும் சுமித்ரா தேவி நன்றாக கலகலப்பாக பேசினார். சுமித்ரா தேவி, நீங்கள் 1197 கிலோஹெர்ட்ஸை விட்டுட்டு 102.6 வந்துடுங்க. சிநேகிதிய நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். 11/9/2026 பொதிகை தும்பி சூப்பர். லிஸி உஷா இணைந்து சிறப்பாக விளையாடினார்கள். 1987 மற்றும் 1988 படப்பாடல்கள் சூப்பராக இருந்தது. அனைவருக்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
0: அடுத்தது சங்கரன் கோவில் கோட்டியப்பன் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்பார்ந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நலம் நலமறியாவல். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளை கீழ்கண்ட வகையில் கூற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. 10 வியாழக்கிழமையில் நடந்த ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேசிய அனைவருமே ரொம்ப அருமையான கருத்துக்களை எடுத்து கூறினாங்க. நானும் அந்த தலைப்பில் பேசி நல்ல கருத்துக்களை சொன்னேன். அன்றைய மகளிர் நிகழ்ச்சியில் கணவரிடம் மறைத்த ரகசியங்கள் வரிசையில் மகளிர்கள் கூறின கருத்துக்கள் மிக அருமை, மிக புதுமை. 11 அன்று நடந்த ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கூறின கருத்துக்கள் மிக அருமை, மிக்க நன்றி. பாரதி நினைவு நாள் என்று ஒளிபரப்பிய பாடல் நிற்பதுவே நடப்பதுவே பாடல் ஒளிபரப்பு எங்களை நினைவு கடவில் ஆற்றிய விதம் மிக அருமை. கடந்த வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நலம் தான நிகழ்ச்சியில் கூறியிருந்த கருத்துக்கள் மிக அருமை, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோட்டியப்பன் சார்.
1: அதே நேர எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்த்தோம்னாக்க, 13/9/2026 அன்று சுகமான ரகங்கள் வரிசையில் நான் கோட்டியப்பன் சங்கரங்கோயில் எழுதி அனுப்பிய பாடல்கள் கீழ்கண்ட வரிசையில் ஒளிபரப்ப வேண்டுகிறேன். காதல் என்ற தலைப்பை தொகுத்து வழங்கியுள்ளேன். காதல் செய்யாத உயிர்கள் இல்லை. காதல் உண்டாகும்போது அன்பு வெளிப்படும், அதன் மூலம் காதல் வளரும். அந்த வகையில் காதலில் தோற்றோர்களும் உண்டு, ஜெயித்தோர்களும் உண்டு. ஆனால் காதல் ஒரு காலத்தில் ஜெயிக்கும், ஒரு காலத்தில் தோற்கும் என்ற வரிகளை இப்பாடல்கள் தேர்ந்தெடுத்து உள்ளேன் என்று 3 பாடல்களை வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களோட பாடல்கள் வந்து நாம் வந்து ஒளிபரப்ப காத்திருக்கிறோம். நன்றி.
0: அதாவது அதே ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
1: ஆமாம்.
0: அடுத்தது ஒரு நேரம் வந்து எழுதியிருக்கிறாங்க. கடிதத்தை நான் எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே வாசிக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. புலவர்களில் சிலர் இறைவனை பாடும்போது இறைவனின் பாதம் தொடங்கி கூந்தல் வரையிலோ அல்லது கூந்தல் தொடங்கி பாதம் வரையிலோ வரிசையாக பாடல்களை பாடுவாங்க. இதை வந்து பாதாதி கேசம் இல்லைனா கேசாதி பாதம் அப்படி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய உடல் உறுப்புகளான தலை தொடங்கி பாதம் வரையிலான திரைப்பட பாடல்களை நான் முன்பு ஒரு முறை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பினேன். நிகழ்ச்சி ஒளிபரப்பான போது நான் எழுதினபடி தலை பற்றிய பாடல் முதலில் ஒளிபரப்பாமல் அறிவிப்பாளர் முதல் பாடலாக இடுப்பு பற்றிய பாடலுக்கு வந்துவிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்த பாடலாக கன்னத்துக்கு வந்துவிட்டார். சரி, இனிமேல் கொஞ்சம் மேலே போய் தலை, முகம், நெற்றி, கண்களுக்கு என்று வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் படார் என்று கால்களுக்கு வந்துவிட்டார். அதன் பிறகு நான் என்ன செய்தேன் என்றால் என்னிடம் கேட்கிறீர்கள். தலை பற்றிய பாடல் வரும்போது வரட்டும் என்று நான் என் தலையில் கைவித்து உட்கார்ந்து விட்டேன். சமீபத்தில் கூட நேயர் ஒருவரின் ஜோடி மாற்றம் என்ற தலைப்பில் பாடல்கள் ஒளிபரப்பானது. அறிவிப்பாளர் வரிசைப்படி பாடல்களை ஒளிபரப்பு செய்யாததால் ஜோடிகள் எல்லாம் மாறிப்போய் நேயரின் ஜோடி மாற்றம் என்ற தலைப்பு ஜோடி ஏமாற்றம் என்று ஆகிவிட்டது. பொதுவாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு பாடல்கள் தொகுப்பு எழுதுவோர் தமக்கு மிகவும் பிடித்த பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் அடிப்படையிலேயே பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அன்பின் வரிகள். இந்த அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் எழுதின கருத்துக்கள் கடிதம் வாயிலாக நம்ம அவங்க எழுதி அனுப்பின அந்த கருத்துக்களை தான் நம்ம வாசிக்க இருக்கிறோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சிகள் கேட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுத வேண்டிய முகவரி

0: பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதுவார்கள். அந்த வரிசைப்படி பாடல்களை ஒளிபரப்பு செய்தால்தானே நேயருடைய விருப்பம் நிறைவேறும். எனவே இனிமேலாவது நேயர்கள் விருப்பம் கேட்ட அந்த வரிசைப்படி வரிசையின் மாற்றாமல் ஒளிபரப்பு செய்யுங்கள் என்று நமது அன்பான அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு யார் எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்படிக்கு வானொலி மூத்த நேயர் வீரவநல்லூர்லேருந்து லக்ஷ்மணன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க.
1: இப்போ வந்து சுகமான ரகங்களுக்கு பல்வேறு கடிதங்கள், நிறைய கடிதங்கள் வருது. எவ்வளவு தூரம் அவங்க வந்து நேரத்தை செலவிட்டு கடிதம் எழுதுகிறாங்க அப்படின்னு அந்த கடிதங்களை பார்த்தாலே தெரியுது. இது ஏதோ தவறுதல் வந்து தெரியாமல் அறிவிப்பாளரோட தவறுதல் தான், அது வந்து தவறு தான். அதனால் இதுபோன்று வரும் நாட்களில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அறிவிப்பாளருக்கு நாம் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா அறிவிப்பாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வரும் காலங்களில் இதுபோன்று செயல்கள் நடக்காது என்பதை உறுதி கூறுகிறோம்.
0: அடுத்த கடிதம் 11ஆம் தேதிக்காக ஒரு நேர் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க பேரே எழுதலை, பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளி அன்னைக்கு காலை 11 மணிக்கு ஜெமிமா அவர்கள் ஒளிபரப்பின பாடல்கள் அருமை. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. மாலை 5 முதல் 6 மணி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆர்ஜே லிசி அவர்கள் தொகுத்து வழங்கிய விதம் அருமை. படத்தின் சில பகுதிகளை ஒளிபரப்பிய விதம் ரசிக்க வைத்தது. பாடல்களும் இதுவரை ஒளிபரப்பாத பாடல்களை ஒளிபரப்பி எங்களை மகிழ்வித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தடவை எழுதும்போது பேரையும் குறிப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: மஞ்சநீர் காயல் சிங்காரவேலு, வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலிய மரியதாஸ், மம்சாபுரம் மீனார் ஆகியோர் எழுத கடிதம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, 19/1/2026 இரவு நேயர் தொகுப்பாக தூத்துக்குடி பருக் அவர்கள் தேர்வு செய்து நெல்லை பண்பலை ஒளிபரப்பியதை கேட்டோம். அதில் அவர் ஒவ்வொரு பாடலுக்கு நல்ல விதமாக கருத்து சொன்னார். அதில் எங்களுக்கு பிடித்த டீச்சர் அம்மா படத்தில் இடம்பெற்ற அம்மா என்பது தமிழ் பாடல் தாய்மையை நினைவுபடுத்தியது. அன்பான அறிவிப்பாளருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் நன்றி அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க.
0: அடுத்ததாக ஒரு நீர் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வணக்கம், பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றன. காலை தமிழே அமுதே, ஆங்கிலம் அறிவோம், ஆனந்த பூங்காற்று தலைப்பு மிகவும் சிறப்பு. இளைஞர்களுக்கு கட்டுப்பாடு தேவையா சுதந்திரம் தேவையா, அருமையான தலைப்பு. அறிவிப்பாளர் திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நலம் பல நிகழ்ச்சிகள். அறிவிப்பாளர் லிசி ஜெகன் தலைமுடி பராமரிப்பு பற்றி சிறப்பான கருத்து. மொத்தத்தில் நெல்லை பண்பலை காலை முதல் இரவு வரை உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நன்றி கே கே தாமஸ் சிவகலையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. சிங்கப்பரிசா அமிர்தமும் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் 9443360794 இந்த நம்பருக்கு ஒரு குரல் பதிவோ இல்லை நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணியோ நம்ம நிகழ்ச்சிகளை பற்றின கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: இப்போ தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி ஆகியோர் எழுதின கடிதத்தை பார்ப்போம். 14/9/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் பகுதியில் நேர்களின் அனைத்து கடிதங்களையும் தவறாமல் வாசித்து நேர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய அன்பு சகோதரி ஜெமிமா அவர்களுக்கு அன்பு அன்பு அன்பு நன்றிகள். மேலும் வாட்ஸ்அப் வழியாக நமது நேர்கள் அனுப்பிய தகவல்களை தவறாமல் படித்ததற்கும் நன்றிகள் பற்பல. தொடரட்டும் உங்கள் சேவை. வாழ்த்துக்கள் பாராட்டுகள் எழுதியிருக்கிறாங்க.
0: இன்னும் நிறைய நேயர்களுடைய கடிதங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 2:17 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பின் வரிகள் நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் எழுதின கருத்துக்கள் கடிதம் வாயிலாக வாசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா சுதா பால்ராஜ் உடையாம்புலியிலிருந்து எழுதி அனுப்பின கடிதம் என் கையில் இருக்குது. 9 அன்னைக்கு மதியம் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நீங்கள் சோர்ந்து போகும்போது கேட்கக்கூடிய பாடல் இது அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அருமையான பாடல்களையும் பாடல் உள்ள வரிகளையும் அருமையா பாடினாங்க கூறினார்கள். நான் சோர்ந்து போகும்போது கேட்கக்கூடிய பாடல் இளைய நிலா பொழிகிறது, எஸ்பிபி பாடிய பாடல். அந்த பாடல் மிகவும் பிடிக்கும், மனபாரம் குறையும். தொகுத்து வழங்கிய சுபகலா மீரா இருவருக்குமே வாழ்த்துக்கள். இடைக்கால பாடல்கள் அருமை, நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே நேர் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்த்தோம்னாக்க 8/9/2026 அன்று மதியம் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் யாரிடம் போட்டி போடுவீர்கள் என்ற தலைப்பில் சகோதரிகள் அருமையான கருத்துக்களை கூறினார்கள். என்னுடைய கருத்து, மற்றவரிடம் நாம் போட்டி போடும்போது

0: நம்முடைய திறமையை கண்டுகொள்ள முடியும். சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அருமையான தலைப்பு. தொகுத்து வழங்கிய சுட்டிப்பன் ஜோனா, கடையம் ஞான வில்சன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக இதே நேயர் 10ஆம் தேதிக்காக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஆனந்த பூங்காட்டில் நண்பர்களை தேர்வு செய்யுது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நேயர்களுடைய கருத்தருமை. என்னுடைய கருத்து, நல்ல நண்பர்களிடம் பழகும் போது நம்மிடம் நல்ல குணங்களும் வளரும். தொகுத்து வழங்கி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 2 மணிக்கு அன்பின் வரிகள் லெட்டர் அனைத்தையும் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் வாசித்தார். ஜோனா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நெல்லை பண்பலையில் நிகழ்ச்சி அனைத்தும் அருமை. வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு.
0: அடுத்த கடிதம் மருதகுளம் வீரபாண்டியன் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. 10/9/2026 பிற்பகல் 2 மணிக்கு 102.6 பண்பலை அன்பின் வரிகள் கடிதம் படிப்பதை கேட்டேன். அறிவிப்பாளர் சகோதரி ஜோனா கடிதம் படித்த விதம் நேயர்களை உணர்வு பூர்வமாக வியப்படைய செய்தது. நேயர்கள் கடிதங்களை படித்து முடித்தாக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் படிப்பது தேவையற்றது. படிக்காத கடிதங்கள் இருந்தால் அடுத்த நிகழ்ச்சியில் படிக்கலாம். மிதவேகம் மிக நன்று. அன்பின் வரிகள் பகுதிக்கு கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களும் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: இதே நேயர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அன்பிற்கு உரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கு நலம் நலமறியாவல். அன்பு நேயர் மருதகுளம் பி பாண்டியன், அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல இரவில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் தொலைபேசி மூலம் கேட்க விருப்ப பாடல் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள் பகுதியில் நேயர்களுக்கு தொலைபேசி தொடர்பு பல முறை கிடைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை. 1 மணி நேரம் முயற்சி செய்தும் ஏமாற்றமடைய வேண்டி உள்ளது. தொலைபேசி தொடர்பு கிடைத்தவர்களுக்கு இணைப்பு வழங்குங்கள். எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்க நேயர்கள் ரெடி. ஆவணம் செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேர் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். 10/9/2026 மதியம் 1 மணிக்கு நெல்லை ஏஏஆர் 102.6 FM நலந்தானா நிகழ்ச்சியில் அம்மான் பச்சரிசி மூலிகையின் மருத்துவ குணங்கள் பற்றிய அறிய முடிந்தது. முகப்பரு, காளானி, நகைச்சுற்று போன்றவற்றுக்கு அம்மான் பச்சரிசி செடியின் பால் பயன்படுகிறது. ஆஸ்மா, வாய்ப்புண், சரும நிவாரணியாக அம்மான் பச்சரிசி செடி பயன்படுகிறது என அறிய முடிந்தது. நெல்லை ஏஐஆர் 102.6 FM ரெயின்போ அறிவிப்பாளர் சகோதரி ஜோனாவுக்கும் நிலையத்தாருக்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 14ஆம் தேதிக்காக என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 9:30 இலக்கிய சாரல் தமிழ் காப்பியங்கள் காட்டும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களாக சிலப்பதிகாரம், பூம்புகார் நகர அமைப்பு, கோவலன் கண்ணகி வாழ்க்கை முறை, கண்ணகி மன வலிமை, மதுரை பாண்டிய மன்னனின் நீதி நேர்மை குறித்தும், மணிமேகலை அதில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கு சான்றோருக்கும் பசித்தோருக்கும் உணவு கொடுப்பது கருணை மனிதநேயம் வெளிப்பாடு அப்படிங்கிறதாகட்டும், சீவக சிந்தாமணி அதில் தமிழர்களுடைய கலை இசை நடனம் ஆடைகள் அணிகலன்களை குறித்தும், கம்பராமாயணம் உறவு முறை பண்பு அதை பற்றியும், பெரிய புராணம் மக்கள் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு என எங்கள் அன்பு தோழன் மணிமுத்தார் கணேஷ் மூலம் அறிய வைத்த 102.6 FM நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேர் எழுதிய மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். இனிய வணக்கம். நெல்லை ஏஏஆர் 102.6 FM 14/9/2026 இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் பேட்மா நகரம் முத்துசாமியாபுரம் மாமா திரு ஏ பருக் அவர்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். தங்கள் நெல்லை ஏஆர் 102.6 FM சுகுமான ராகங்கள் பகுதிக்கு 11 தடவை பாடல் தொகுப்பு படைப்புக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு. முதல் பாடலாக நம்மை மனித உருவமாக உலகிற்கு அடையாளம் காட்டிய தாய், அம்மா, அன்னை பெருமைக்குரிய பாடல் தொகுப்பு அருமை. ஒளிபரப்பிய 102.6 FM ரெயின்போ எங்கள் அன்பு தோழன் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கும் தேங்க்ஸ். ஏ பருக் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஊர் பேட்மா நகரம் அப்படிங்கிற தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். அவர்
1: வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, விஎம் சத்திரத்திலிருந்து அம்புஜம் அம்பலவானன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் கடிதம் வாசிக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்தையா அவர்களுக்கும் திவ்யா மேடத்திற்கும் நலம் நலமறியாவல். 16/9/2026 நலம்தான நிகழ்ச்சியில் திவ்யா மேடம் நட்ஸ் பற்றி எடுத்துக்கொள்வது பற்றியும் கூடவே நல்ல நல்ல பாடல்களையும் கேட்டோம். நிகழ்ச்சி சிறப்பு 17/9/2026 இன்று நலம்தான நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் லிசி ஜெகன் மேடம், நலம்தான நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள் எண்ணெய் குளியல் பற்றியும் தலைமுடி பராமரிப்பு பற்றி சொன்ன விதமும் மிக அருமை சிறப்பு. ஒவ்வொரு நாளும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்கள் அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார்கள் என்று சொல்லி கைத்தட்டலும் பாராட்டும் தெரிவிப்பது நேயர்களை அதிகம் உற்சாகப்படுத்துவது நிகழ்ச்சியின் சிறப்பை அதிகம் கூட்டுகிறது. நெல்லை பண்பலை 102.6 இயக்குநர் ஐயா அவர்களுக்கும்

சொல்வது அம்புஜம் அம்பலவனன் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம நேர்களுடைய கடிதங்களை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்ததான் யாருடைய கடிதம்னா, கவிஞர் பாப்பா குடிரா செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், தூத்துக்குடி ஃபாரூக், இவங்க எழுதின கடிதங்கள் தான் எங்கள் கையில் இருக்குது. 7ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி சுகமான ராகங்கள், தியாகராஜ நகர் கண்ணம்மா பறவை கவிதை சார்ந்த பாடல்கள் வளம் வந்தது. அனைத்து பாடல்களும் அருமை. நெல்லை வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அதே நேரம் எழுதியிருக்கிற மற்றொரு அதே நேயர்களை எழுதியிருக்க மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். 13/9/2026 அன்று நலம்தானா நிகழ்ச்சியை கேட்டோம். எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதை போக்க நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன என்பதை எடுத்துரைத்தார் அறிவிப்பாளர். நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
1: 11ஆம் தேதி அன்னைக்கு சுகமான ராகங்களில் வீரபாண்டியப்பட்டினம் ராயன் இடம்பெற்றிருந்தார். இசை தமிழ் நீ செய்த அருட்சாதனை போன்ற பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அதே நேயர்கள் எடுத்து எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்த்தோம்னாக்க, 14/9/2026 அன்று சுகமான ராகங்கள் பேட்மா நகரம் ஏ பரூக், இசையாலும் வரிகளாலும் குரலாலும் அனைவரதையும் கவர்ந்த பாடல்கள் உலா வந்தது. ஒரு மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. அருமை, நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்ததா மேலரத விதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா இவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 11/9/2026 என்ற ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ற தலைப்புக்கு தடையா முன்னேற்றமா கேள்வி பதில்கள் சகோதரி ஆர்ஜி ஜிம்மிமா செபாஸ்டியன் தனது இனிமையான குரலால் பதில்கள் பெற்று அன்று தனது விருப்பமான பாடல்கள் அனைத்தும் மிக மிக அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள், பிரதமர் உதவி திட்டம், தமிழ்நாடு பெயர் மாறியது என்று விரிவான விளக்கம் என்று அனைத்து கேள்விகள் மிக தெளிவாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே நேயருடைய இன்னொரு கடிதம், 12ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரர் ஆர்ஜே விஜய் தனது கருத்துமிக்க குரலால் நேயர்களிடம் தெளிவாக பதில் பெற்றது மிக அருமை. பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்புதே பகுதியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் மிக முக்கியமான உடம்பின் ஹீமோக்ளோபின் பற்றி விரிவான விளக்கம் மிக அருமை. நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் ரசித்து கேட்ட நேயர்களுக்கும் நன்றி கூறியது சிறப்பு. சகோதரர் சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: டவுன் மேலரதி விதி எம் முத்து சௌமியா, வசந்த கருப்பசாமி, எம் கருப்பசாமி ஆகியோர் எழுதிய கடிதம் என்ன அப்படின்னாக்க, அன்புள்ள வானொலி இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 11/9/2026 அன்று பொதியை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி எஸ் லிசி, ஜெகன், உஷா இருவரும் இணைந்து தனது எடுப்பான கனிவான குரலில் அன்று ஜோக், பூனைக்கதை, வார்த்தை உச்சரிப்பு என்று ஒரு மணி நேரம் மிக மிக உற்சாகமாக, மிக சந்தோஷமாக, இனிமையாக கழிந்தது. சந்தோஷம். அன்று படமும் பாடல் பகுதியில் லிசி ஜெகன் 1988 வெளிவந்த படத்தின் அரிய தகவல்கள், அதன் ஆடியோ கொடுத்து பாடல்கள் மிக கொடுத்தது. அன்று ஒளிபரப்பான பாடல்கள் மிக அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் அனைத்து சகோதரிகள் சகோதரர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றி அப்படின்னு தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: இதே நேயர் 14ஆம் தேதிக்காக அன்னைக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சகோதரி ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன் கடிதங்கள் அனைத்தும் எங்கள் கடிதம் உட்பட ஒரு வரி விடாமல் தனது இனிய குரலால் படித்து குட்டிக்கதை தகப்பன் மகள் கடித கதை மிக அருமை. எங்கள் நெஞ்சை வருடியது சந்தோஷம். அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் தங்க கல்யாணி, ஐஷுபினோ மிக அருமையான விடுகதை ஜோக் என்று ஒரே பாடகரின் பாடல்கள் சூப்பர். கன்னியாகுமரி ஆகாயம் வார்த்தை விளையாட்டு மிக அருமை. சகோதரிகள் மூவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அதே நேரில் எழுதியிருக்க மற்றொரு கடிதத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 12/9/2026 அன்று இரவு அறிவியல் நிகழ்ச்சியில் மின்விசிறி, வெப்பம், தாக்கம், காற்று மாசுபடுதல், புரிதல் தகவல்கள், சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களின் விரிவான விளக்கம் மிக அருமை. அன்று பாடல்கள் மிக மிக சிறப்பு. அடுத்து 13/9/2026 அன்று மணி திருநாடு நிகழ்ச்சியில் சகோதரர் முக்குடல் பூபாலன் தனது இனிய குரலால் நமது இந்திய கடற்படை சார்ந்த விக்ரம் கப்பலின் பல அரிய தகவல்கள் கட்டமைப்பு பற்றிய விளக்கம் ஆச்சரியமாக இருந்தது. மிக்க சந்தோஷம். சகோதர

0: இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அன்பான நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 15ஆம் தேதி அதே நேயர் வந்து 15ஆம் தேதி அன்னைக்கு ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சி பற்றி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது முதிர்ச்சியா தோல்வியா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ரம்யா தனது கனிவான குரலால் அன்புடன் பதில் கேட்டு பதிவு அருமை நிறைவு பகுதி கருத்துடன் கேட்டு ரசித்த நேயர் என்று நன்றி கூறியது பாராட்டுகள். ஆர்ஜே ரம்யா அன்று மனம் விரும்புதே பகுதியில் பொறியாளர் தினம், அதனால் அன்னைக்கு முதல் கேள்வி குகை கோவில் என்று நிறைவு பகுதி வரை சகோதரி சிந்துசாரா தனது புன்சிறப்புடன் கூடிய குரலால் அனைத்து கேள்வி விரிவான விளக்கம் நிறைவு பகுதி தாமரை போன்று கட்டிடம் விளக்கம் மிக அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் அன்பார்ந்த நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேர் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 14/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் மறக்க நினைத்து மறக்க முடியாத நிகழ்வு என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெனிமா செபஸ்தியான் தனது இனிய குரலால் நேயர்கள் பதில் பெற்றது மிக அருமை. அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்களின் மறக்க முடியாத நினைவு பதிவு அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ தனது கனிவான குரலால் அன்று தேசிய சின்னம் தினம் என்பதால் தேசிய சின்னங்கள் அனைத்தும் மிக முக்கியமான பதிவு. அருமை சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: வாட்ஸ்அப்பில் ஒரு நேர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருன்னா மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன், இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சி கேட்டேன், தலைமுடி பராமரிப்பு சுத்தமான தேங்காய் பாலில் தேங்காய் எண்ணெய் சுத்தமாக தயாரிக்கலாம் என கூறியது அருமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. குத்தாலிங்கம் தென்காசி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்னைக்கு காலையில் 7:15 கொடிபரப்பான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வர்ணனை சூப்பர், வர்ணனையாளர்கள் நல்ல குரல் இருந்தது, 9:00 ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சி சூப்பர், தலைப்புக்கு தொடர்பான பாடல்கள் ஒளிபரப்பிய திவ்யாவுக்கு பாராட்டுக்கள், அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை பொறுமையாக அழகாக வாசிக்கும் திவ்யாவுக்கு பாராட்டு, இன்று 1:00 தலைமுடி பற்றி அழகாக சொன்னார் லிசி, தலைமுடியின் வேர்கால்களை அழுத்தி சீவக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன லிசிக்கு பாராட்டு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பாடல் கேட்டுட்டு நேயர்களுடைய கடிதங்களை வாசிக்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பத்தி நேயர்கள் எழுதின கருத்துக்கள் தான் நம்ம வாசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா மேலச்செவல் பி முருகன் அவங்களுடைய கடிதம் தான் எங்களுடைய கைகளில் இருக்கு. அவங்களுடைய வாசலாம் மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறியாவல் 9/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஆளுமை வளர்ப்பது எப்படி என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. ஆளுமை வளர்ப்பது எல்லாம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்மளுடைய செயல்பாடுகள், பேச்சு திறமை, பொறுமை, இதையெல்லாம் தான் இது இருந்தாலே போதும், ஆளுமை தானாக வந்துவிடும். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே நேயர் எழுதியிருக்க மற்றொரு கடிதம் தவத்தை பார்ப்போம். நலம் நலமறிய அவள் 9/9/2026 அன்று மதியம் 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் தண்ணீர் வீட்டான் கிழங்கு பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாக நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலை அரசி சுமித்ராவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு எழுதியிருக்கிறாரு.
0: இதே நேயர் வந்து 9 அன்னைக்கு மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சி அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இல்லை, நல்ல ஒரு கலகலப்பாகவும் இல்லை, ஒரு காமெடி கூட ஒன்றும் வரவில்லை, ஏதோ பொதிகை தும்பி நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சகோதரி சுபக்கலா வந்தாலும் மிக நன்றாக இருக்கும், ஆனால் நேற்று அதாவது 9 அன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி சுமாராக தான் இருந்துச்சு. சகோதரர் பாபுவிடம் சகோதரி சுபக்கலா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, ரயிலை பற்றி ஒரு கதை பேசணும், அதுக்கு பிறகு என்ன வார்த்தை சொல்கிறேனோ அதையும் சேர்த்து அதை கதையாக பேசணும் அப்படின்னு சகோதரி சுபக்கலா சொன்னாங்க. ஆனால் அதற்கு சகோதரர் பாபு ரயிலை பற்றியும் குடையை பற்றியும் கதையை சொல்லிட்டு மார்க் வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சகோதரர் பாபு வந்து சகோதரி சுபக்கலாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதில் எத்தனை திரைப்படங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சகோதரர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு சகோதரி சுபக்கலா பதில் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சகோதரர் பாபு ஒரு 5 திரைப்படங்கள் சொல்லி அதற்கு பிறகு மார்க் வாங்கி விட்டு போயிட்டார்கள். அதன் பிறகு சகோதரி லலிதா வந்தார்கள். அவர்கள் சகோதரி சுபக்கலாடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி என்றால், ரொம்ப கடினமான பொருள் எது என்று சகோதரி லலிதா கேட்டாங்க. அதற்கு சகோதரி சுபக்கலா சொன்னாங்க, பாறை, கடப்பாறைன்னு சொன்னாங்க. ஆனால் அதோடு

0: பதில் இல்லை என்று சகோதரி லலிதா சொன்னாங்க. ஆனால் சகோதரி சுபகலா பதில் தெரியவில்லை என்று சொன்னதும் லலிதா சொன்னாங்க, அது வேற ஒன்றும் கிடையாது, வைரம் அப்படின்ட்டு. அவங்களும் மாமியார் கதையை ஒன்று பேசிவிட்டு அவர்களும் 2 மார்க் வாங்கிவிட்டு போயிட்டார்கள். இது என்ன பொதிகை தும்பி நிகழ்ச்சி இப்படி இருக்கிறது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அண்ணாச்சி எல் சுப்பிரமணி அவர்களுக்கும் சகோதரி சுப்பகலாவுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு வந்து தன்னோட கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து பொதிய துப்பி நிகழ்ச்சியில் ஊறி போயிருந்தாங்கன்னா, இந்த நேர் இப்படி கேட்டாங்க, இவங்க அதுக்கு இப்படி சொன்னாங்கிறது அப்படி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க.
1: அதே நேர் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலம் அறியாவல், 10/9/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விண்வெளி பற்றிய பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
0: 10ஆம் தேதிக்காக அந்த நேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய அன்பான கடிதங்களை விறுவிறுப்பாகவும் நல்ல வேகமாகவும் வாசித்தார்கள். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போது ஒரு கதை ஒன்றை பேசிவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்தார்கள், நன்றாக இருந்தது. நேயர்களுடைய கடிதங்களை வாசித்த சகோதரி சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு பாராட்டுக்கள். இந்த குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதை வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் தொலைபேசி வாயிலாக நேயர்களுடைய விருப்பப்பாடல் ஒளிபரப்பினால் மிக நன்றாக இருக்கும். இது நிலை இயக்குனர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிலை இயக்குனர் அவர்கள் தான் ஆவண செய்ய வேண்டும் அப்படின்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் நமக்கு வந்து நம்ம திங்களும் வியாழனும் தவிர மற்ற நாட்களில் நம்ம பிற்பகல் 2 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் வழியாக கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு வந்து அவங்க தொலைபேசி வழியாக மத்தியானம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
1: தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாகவே ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அதனால் வாட்ஸ்அப் வழியாக வரும் நேர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் உங்களோட கருத்தையும் வந்து மனசில் நிறுத்தி வரும் காலங்களில் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதே நேரம் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலமறியாவல், 10/9/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக ஒளிபரப்பி அதன் பிறகு அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாகவும் நன்றாகவும் இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு பாராட்டுக்கள். திரு நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
0: அதே நேர் 10ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி சுமாராக தான் இருந்துச்சு. சகோதரி ரம்யா வந்து சகோதரி ராசாத்திட்டம் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, நீங்கள் தான் பஸ் டிரைவர், பஸ்ஸில் 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. முதல் நிறுத்தத்தில் 4 பேர் இறங்கினாங்க, அதுக்கு பிறகு 5 பேர் வந்து ஏறினாங்க, அதுக்கு பிறகு மற்றொரு பேருந்து நிறுத்தத்தில் 3 பேர் இறங்கினாங்க, 4 பேர் ஏறினார்கள். அந்த பஸ்ஸுடைய டிரைவர் யார் அப்படின்னு சகோதரி ரம்யா கேட்டாங்க. ஆனால் சகோதரி சொல்கிறதுக்குள்ளே சகோதரி சுமித்ரா சொன்னார்கள் சுப்பிரமணி மாடசாமி என்று சொன்னார்கள். அதை வைத்து சகோதரி ராசாத்தியும் அப்படியே சொல்லிவிட்டார்கள். கேள்வி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. அதன் பிறகு சகோதரர் கிருஷ்ணனிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் சகோதரி ரம்யா. என்ன கேள்வினா, ஒரு வார்த்தை சொல்வேன், அதை முதல்ல சின்ன குழந்தை பேசுகிற மாதிரியும் அதுக்கு பிறகு வயதான தாத்தா பேசுகிற மாதிரியும் அதுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் பேசுகிற மாதிரியும் பேசணும் அப்படின்னு சகோதரி ரம்யா சொன்னாங்க. ஆனால் சகோதரர் கிருஷ்ணன் முதல்ல குழந்தை மாதிரி பேசும்போது அழுதுகிட்டே பேசினாங்க. அழுது கொண்டே எப்படி பேச முடியும், குழந்தைன்னா மிக இனிமையான குரலில் மெதுவாக தானே பேசணும். ஆனால் இவர் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதுக்கு பிறகும் தாத்தா மாதிரி பேச சொன்னால் ஏ பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சகோதரி ரம்யா வந்து அந்த பேராண்டிங்கிற வார்த்தையே சொல்லலையே, ஆனால் இவங்க இப்படி பேசுகிறாங்க. சகோதரர் கிருஷ்ணன் வந்தாலே வீட்டில் உள்ள கதை, ஊரில் உள்ள கதையை பேசிய பிறகுதான் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சுமித்ரா என்ற மதுமிதாவிற்கும் சகோதரி ரம்யாவுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே நேர் எழுதியிருக்கிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலமறியாவல், 11/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்தவர்கள் நினைப்பார்கள் நமது மனநிலைக்கு முன்னேற்றமா, அடுத்தவர்கள் நினைப்பது நமது மனநிலைக்கு முன்னேற்றமா அல்லது தடையா என்பது பற்றி பல நேயர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நமது வயதுக்கு மூத்த ஆட்களிடம் கேட்கலாம், அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நல்லதுக்கும் இருக்கும் கெடுதலாகவும் இருக்கும். அதை நாம் மனதுக்கு ஏதோ தோன்றுகிறதோ அதை நம் மனதுக்கு ஏற்றபடியே தான் செய்ய வேண்டும். நம் மனதுக்கு எது நல்லதோ எது

0: கெட்டதோ என்று நினைத்து அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு சிறு தொகைக்குள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து வீடு ஒன்று கட்டுவோம். கட்டும்போது சொல்வார்கள், சிலர் கூட இரண்டு ரூம்கள் போட்டிருக்கலாம், அதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் என்று நம்மை இழுத்து பறித்து கொண்டு விட்டு விடுவார்கள். அடுத்தவரிடம் கேட்க வேண்டும், அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று நம் மனதுக்குள் நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு நம் மனதுக்கு எது தோன்றுகிறதோ அதன்படி செய்தால் நன்றாக இருக்கும். கடவுள் மேல் பாரத்தை போட்டு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நாம் எந்த செயலிலும் ஈடுபட வேண்டும். நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெமிமா செபஸ்டியானுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: வாட்ஸ்அப் வழியாக மம்சாபுரம் மீனா சுரேகா சுரேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மனதிற்கு இனிய நெல்லை பண்பலைக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அறிவிப்பாளர்களுடைய இனிய குரலாலும் திறமையாலும் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. இன்று காலை 11 மணிக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி பற்றியும் அதனுடைய பெருமைகள் பற்றியும் அதன் சுற்றுலா தலங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதிக்கு அன்பான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறது யாருன்னா, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் தேனி ராணி மம்சாபுரம் மீனா. இன்னைக்கு அன்பின் வரிகள் பகுதிக்கு கடிதங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் புதிய அறிமுகமாக நமது பொறுப்பாளர் காளிமுத்து அவர்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல் நமது முன்னாள் நேசமான நேயர் திவ்யா அழகாக வாசிக்கிறார். அன்பின் வரிகள் நிகழ்ச்சி சூப்பராக களை கட்டுவது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
0: மேலச்சல் நேயர் முருகன் அவர்கள் எழுதிய மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலமறிய அவள். 14/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் மறக்க நினைத்து மறக்க முடியாதது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. ஒரு காரியம் நினைத்தால் அது நல்லது இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாகவும் இருக்கட்டும், ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும். கெட்டதாக இருந்தால் அதை உடனே மறந்துவிட வேண்டும். அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெமிமா செபஸ்டியானுக்கு மிக்க நன்றி. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
1: 11ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1988 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள காமெடி காட்சிகளை அருமையாக ஒளிபரப்பி அதன் பிறகு அந்த படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்து மிக நன்றாக இருந்துச்சு. நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேயர் எழுதுகிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலமறிய அவள். 14/9/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் எர்த் யூனிவர்சிட்டி பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. இயற்கையான விவசாயத்தை பற்றியும் மிக அழகாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. ஆரம்பமே அமர்க்கலம் ஒரு கதையை சொல்லி ஆரம்பித்தாங்க, மிகவும் நன்றாக இருந்துச்சு. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெமிமா செபாஸ்டியனுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேர் எழுதுகிற மற்றொரு கடிதத்தை பார்ப்போம். நலம் நலமறியாவில். 14/9/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1989 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்திலும் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ஐசுவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: மேலச்சவல் முருகன் அவங்களுடைய இன்னொரு கடிதம் இருக்குது. 14ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு நலம் தர நிகழ்ச்சியில் வெள்ளரியின் விதை பற்றியும் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னாங்க. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் எல்ஆர் ஈஸ்வரி பாடல்களாக வந்தன. பாடல்கள் மிகவும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கு பாராட்டு. அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் வாசித்தார்கள். இடையிடையே கதைகளை சொல்லி அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெமிமா செபாஸ்டியனுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 14ஆம் தேதி அன்னைக்கு 9:30 இலக்கிய சாரல்ல நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்

0: தூத்துக்குடி சகோதரர் ஏ ஃபாரூக் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி பாடல்களை தொகுத்து வழங்கிய தூத்துக்குடி சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலச்சவரிலிருந்து முருகன். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மருதகுளத்திலிருந்து வீரபாணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 16/9/2026 இரவு 9:30 மணிக்கு ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் 3வது வாரம் சர்வதேச கடற்கரை சுத்தப்படுத்தும் வாரம் எனவும் தன்னார்வர்களுக்கு விழிப்புணர்வு தேவை என அறிய வைத்த 102.6 பண்பலைக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்த கடிதங்களை எல்லாத்தையுமே அன்போடு வாசித்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து உங்களுடைய அன்புகளையும் உங்களுடைய ஆதரவுகளையும் எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 62700002 அந்த முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா நம்ம திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறக்கூடிய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 9443336794 இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இவ்வளோ நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நீர்களுடைய கடிதங்களை நாங்கள் வாசித்து முடித்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: கே காளிமுத்து.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, அடுத்ததான் திரையறிவின் நிகழ்ச்சி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது செய்தி சுருக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. இது திரையரவே நிகழ்ச்சி. எப்போ போல பார்த்தீங்கன்னா திரையரவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து சினி குஸ் விளையாட இருக்கிறோம். இன்றைக்கி என்ன கான்செப்டில் திரையரவு நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னா, காற்று அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்களை நம்ம வந்து ப்ளே பண்ண இருக்கிறோம். நேயர்கள் வந்து அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த தகவல்களை நேரலையில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பு எண் 0462. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நம்ம நிகழ்ச்சியில் இணைகிற முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம், சொல்லுங்கள், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊருங்க சார்? உங்களோட நேம்?
1: தங்கராஜ்.
0: தங்கராஜ், சரிங்க சார். நாம் வந்து இன்னைக்கு காற்று அப்படிங்கிற கான்செப்டில் வந்து திரையரவி நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். இப்போ வந்து காற்று அப்படிங்கிற வரக்கூடிய பாடல்களை கொடுக்குறோம், கேளுங்க அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிங்க, சரிங்களா?

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: வயது மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது,
0: ஞாபகம் வர மாட்டேங்குதா?
1: ஞாபகம்
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: சொல்லுங்க.
0: நன்றிங்க சார். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசு?
1: செல்லமா பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊருங்க சார்?
1: கல்லிடை பேசுறேன்.
0: கல்லிடை குறிச்சிலிருந்து செல்லப்பா பேசுறீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரி, பாடல் கொடுக்குறோம், கேளுங்க. இன்னைக்கு காற்று அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, சரிங்களா?
1: சரிம்மா.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்ட மேடம்.
0: ம், என்ன படம்?
1: பிரியமான தோழி காற்றே பூங்காற்றே,
0: அந்த பாடல் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி மேடம்.
0: நேயர் பார்த்தீங்கன்னா, முதல் நேயர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, இரண்டாவது நேயர் வந்து அது அப்படியே இதான்ப்பா படம் இதான் பாடல் அப்படின்னு நம்மளுக்கு சரியான பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நாம் காற்று அப்படின்னு ஒரு பாடல் கேட்கலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலேருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாகர்கோவில் இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: தெரியாது, முகத்தை வருடுறப்போ இதமாக இருக்கும், மரங்கள் அசைக்கிறப்போ அதோட வலிமையாக நம்மளால் உணர முடியும். உயிர்கள் அனைத்தும் சுவாசிக்க உதவுற அந்த அற்புதமான இயற்கை வரமான காற்று அப்படிங்கிற கான்செப்டில் தான் இன்னைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. நேரம் 3:12 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம். கட்டேரிப்பட்டி மேடம்.
0: எந்த ஊருமா?
1: கட்டேரிப்பட்டி.
0: கட்டியேறிப்பட்டி. சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
1: ஆ,

0: கேட்டிங்களா என்ன பாடல்?
1: கேட்டேன், கேட்ட பாட்டா
0: கேட்ட பாடல் தான், ஆனால் என்ன பாடலும் ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா? சரி, அப்படியே ரேடியோ கேட்டுட்டே இருங்க, அடுத்த நேரம் பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். சரிங்களா? நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கோயில்பட்டியிலிருந்து அருமுகராஜ் பேசுகிறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்குங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கும்.
0: சரி, இப்போ பாடல் காற்று அப்படிங்கிற கான்செப்டில் கொடுக்குறோம், கேளுங்க.

0: சொல்லுங்க, என்ன பாடல் இது?
1: ரிதம் படத்துல இருந்து
0: ஆ
1: காத்தே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காத்தேயின் பேரை கேட்டேன் காதல் என்றா.
0: சூப்பரான ஒரு பாடல் இல்லையா இது? அருமையா அப்படியே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி, தேங்க்யூ.
0: பார்த்தீங்கன்னா சூப்பராக இது என்ன பாடல், இந்த திரைப்படம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் கேட்க இருக்கிற பாடல் நிலாவை வா அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டுருக்கு. வித்யாசாகர், சில ஹரிஹரன், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. பாடல் கேளுங்க.

0: நேரம் 1:20 திரையரவி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டிருக்கோம். இன்றைக்கி காற்று அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் நேரலையில் வந்துட்டு அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த தகவல்களையும் நம்மளுக்கு நேரலையில் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோடு இணைப்பேன். 0462. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கே பேசுகிறீங்க?
1: நான் திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
0: ராதாமா, ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கீங்க, அப்படித்தானே? சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க சரிங்களா?
1: ஆ, அப்படி கொடுப்பீங்க.

0: பாட்டு.
1: நொளி படத்துல உள்ள பாட்டு என்ன பாட்டு?
2: காற்றின் ஒளி ஒளிட்டு வரோம்.
1: காற்றின் ஒளி அந்த பாடல் இல்லையா? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா ராதாமா, நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நியர் வாங்க. வணக்கம்,
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: உங்களுக்கான
1: பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: எல்லாம் தெரிஞ்சது, இது மட்டும்
1: ஆமா
0: தெரியல இல்லையா?
1: இந்த பாட்டு மட்டும்.
0: சரி, யார்
1: இன்னொரு
0: நடிச்ச
1: பொண்ணு
0: படம்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: எப்படி
0: யார் நடிச்ச படம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: சொல்லுங்க.
0: அர்ஜுன் அபிராமி நடிச்சிருப்பாங்க.
1: யாரு?
0: அர்ஜுன் அவர்களும் அபிராமி அவர்களும் நடிச்சிருப்பாங்க.
1: அந்த படம் பார்த்திருக்கேன். இது வானவில்.
0: வானவில், கரெக்டு. அதுல இது என்ன
1: அந்த
0: பாட்டு?
1: பாட்டு இது முத வரும் இருக்கு.
0: கிட்ட வந்துட்டீங்களே.
1: போடுங்க.
0: சரி கேளுங்க.

0: கேட்டிங்களா? ஒன்னும் இல்ல, இது வெளிநாட்டு காற்று அப்படிங்கிற பாடல்
1: தான்.
0: தமிழ் பேசுதேனும் அந்த பாடல் தான். நன்றிங்கம்மா, நன்றி. என்னன்னா, அவங்க வந்து சொன்னதுமே டக்குன்னு, இவங்க நடித்ததுன்னு சொன்னதுமே அவங்க வந்து என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க, என்ன பாடல் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கு திரையிடு நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களுமே அட்டகாசமாக விளையாடி பதில் சொன்னீங்க, கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் சொல்லிக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிறைவான பாடல் கேட்கலாம், மொழி திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேயர்களே, இப்போது கேட்கலாம் NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை குக்கு நிகழ்ச்சியில் கேட்கலாம் இன்னைக்கு இரவு 8:30க்கு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் ரொம்ப ஜாலியாக ஆரம்பமாயாச்சு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. இன்றைக்கி கேம் ஷோவில் அவங்க கூட பேசுறதுக்கும் விளையாடுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா,
1: என்ன பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சே.
0: ஆமா, உங்களை பார்த்தாலே ஒரு சிரிப்பு உற்சாகம்லாம் தானா வந்துருதுக்கா. ஆமா, ஏன்னா சுமித்ராக்கா பார்த்தீங்கன்னா புன்னகையோட தான் இருப்பாங்க எப்போ. அதனால வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியும் நல்ல ஜாலியா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ வந்து இந்த விதிமுறைகளை வந்து நேயர்களுக்கு இருக்கா ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேயர்களே, நீங்க நேரலையில் வரணும், ஒரு கொஸ்டினோட வாங்க, ஒரு கொஸ்டின் கேளுங்க, நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம், நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், நாங்கள் கேட்குற வினாக்கு நீங்கள் விடையளிக்கணும். இதுதான் அதுக்கு வந்து 40 செகண்ட் டைம். அப்புறம் உங்களுக்கு பாயிண்டா எங்களுக்கு பாயிண்டா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு வர கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை வந்து நல்ல சூப்பராக கொண்டு போகிற மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ப்ரோக்ராம் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது. எப்படி அப்படின்னா உற்சாகமான பாடல், தித்திப்பான கேள்விகள், திகட்டாத பதில்கள் இப்படியா இருந்துச்சு அப்படின்னா செம்மையா இருக்கும்லக்கா. ஆமா, இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462.

0: வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
2: மேடம். வணக்கம் வணக்கம்.
1: யார், எங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க?
2: விக்காலிப்பட்டியில இருந்து ரேணுகா தேவி.
1: ரேணுகா தேவி ஆளா துண்ட போட்டு இடம் பிடிச்சாச்சு பாத்தியா?
2: கிடைக்காம துண்ட போட்டேன்.
1: துண்ட போட்டாச்சா? நல்லது நல்லது, சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேரும் செம்மையா இருக்கும்.
0: என்ன ஒரு சிரிப்பு!
1: லிசிதா கேக்குறீங்களா?
2: நீ
1: கேளுமா?
0: நான் கேக்கவா? சரி, நீங்க வந்து கடிதம் எழுதிருக்கீங்களா?
1: உங்க ஊர்ல மழை பெய்யுதா? எங்க ஊர்ல மழை பெய்யுது. இதுதான் சொல்லுங்க. எதையாவது
2: என்னன்னா,
1: எல்லாருமே எல்லாருக்கும் எழுதுவாங்க. காதலன் காதலிக்கு எழுதுவாங்க, தோழன் தோழிக்கு எழுதுவாங்க,
0: மாணவன் ஆசிரியருக்கு
1: எழுதுவாங்க, அப்படியெல்லாம் எழுதுவாங்க. இது மட்டும் இருந்ததுனால தான் அந்த காலத்தில் ஒரு நட்பு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்து. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆனால் கடிதங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது.
2: கடிதம்னு சொல்லக்கூடாது.
1: ஆ,
2: சரி. ஆ, சரி. ராமு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
0: யாரு ராமு? நீங்க இடையில இங்க பேசக்கூடாது.
1: பேசக்கூடாது. வந்தமா கடிதத்தை எழுதுறமா போயிட்டே இருக்கு. அதை விட்டு விட்டு யாரு என்ன கேள்வி கேட்டாலும் இடையில பதில் சொல்லணுமா? கூடாது கூடாது.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
1: நாங்க அப்புறம் தானே செய்வோம், அதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
2: சரி சரி, பரவாயில்ல.
1: சரி, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
2: நான் கேள்வி கேட்டா, உலகத்துல ஒரே ஒரு மனுஷனால ரெண்டு பேர்த்தையும் எழுத்து நிக்க முடியாது, யாட்டலாம்?
1: ஒரே ஒரு மனுஷனால ரெண்டு பேர்கிட்ட எழுத்து நிக்கவே முடியாதான்.
0: இல்ல,
1: ஏதா சொல்லுமா?
0: ஒண்ணு வந்து வைஃப் கிட்ட சண்டை போட முடியாது. ஆமா, சும்மாதான் சொன்னாங்க. ஆனா கரெக்ட்
2: சும்மாதான் சொல்லி அது கரெக்ட்
1: ஆயிடுச்சு.
0: இன்னும் ஒண்ணு வந்து இல்லையே, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சண்டை போடுவோமே, அதுதானே?
1: ஆமா.
0: சுமித்ரா அக்கா
2: இல்ல,
0: டீச்சரா
2: இல்ல.
0: டைம் முடிஞ்சிச்சு.
1: அதுல இருந்து இப்பவே வெயில் தாங்க முடியல மனுஷன். எப்படியோ ஒரு மழை வந்துட்டு, உங்க ஊர்ல மழை வந்துச்சா?
0: நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சுமித்ராக்கா, இப்ப நிகழ்ச்சியில

0: பாடலை கேட்டுட்டு கொஞ்சம் சில் சில் கோல் கோல் பண்ணிட்டு அடுத்த சுமித்ராக்காக தான் கொஸ்டின்,
1: எங்கிட்ட
0: நாம
1: கேட்க
0: வரலாம்.
1: போறீங்க?
0: சரி, காதல் கோட்டை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: துள்ளலிசை பாடல்கள், துடிப்பான கேள்விகள், திதிப்பான

0: பதில்களோடு இந்த பொதிகை திரும்பி கேம் ஷோ நேரம் 4:13 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நேரம் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம். ஏன் இவ்வளவு அமைதி? ஏன் ஏன் சாந்தா
0: என்ன சொல்லுங்க, யார் இணைப்பில் இருக்கீங்க? பேச மாட்டோம்னு இருக்காங்க. வாங்க வணக்கம்.
1: ஹாய் வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். என்றென்று அன்பான் நேயர் குற்றால அம்பலம் வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கும். எங்க ஊர்ல மழை பெஞ்சுக்கு தெரியும்ல?
2: நடக்குமா?
1: நீங்க வந்து ஒரு நல்ல புது செருப்பை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு போய் ஒரு ஓரமா யாருமே பார்க்காத இடத்துல போட்டு கடவுளே புது செருப்பு போட்டு எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாடா அப்படின்னு சடச்சடன்னு போய் சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா கவனம் பூரா அப்படியே செருப்பு மேலதான் இருக்கு. ஆத்தா என் செருப்பு, என் செருப்பு அப்படின்னு போறீங்க. தொட்டு கும்பிடுறீங்க, திருநீரை பட்டைய போடுறீங்க, வெளியே வரீங்க. செருப்பு இருக்கலான்னு பார்த்தா ஒத்த செருப்பு தான் இருக்கு, இன்னொரு செருப்பா
2: காணல.
1: என்ன பண்ணுவீங்க? எப்படியா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு புது செருப்போட போகல? சோறும் கிடையாது, உள்ள கால் வைக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க?
2: இப்ப என்னோட புலம்பல் கேக்கீங்க. புது செருப்பாச்சு. எப்படி ஆரம்பமா ஆரம்பமே பாத்துட்டே இருந்தேன். கோயில் உள்ள போகும்போது பாத்துட்டே இருந்தேன், டைம் விடும்போது பாத்துக்கிட்டு இருந்தேன்.
1: என்ன
2: செய்ய
1: போறீங்க?
2: என்ன
1: பண்ணுவீங்க? இனிமேல் பொடி நடைய நடந்து கூட போவேன், செருப்பா கக்கத்துல வச்சுட்டு போயிட்டு
2: நடக்க முடியும்.
1: பையங்களை
2: பார்த்து கேள்வி கேக்குறீங்க. அப்பா நல்ல படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த கிளாஸ்ல ஒரு பையன், வித்தியாசமான பையன், அவன் என்ன கேள்வி கேப்பான் உங்ககிட்ட?
1: நல்ல பேர்
2: என்ன கேட்டிருப்பான்?
1: ஏற்கனவே நல்ல பேரே வாங்க வேணும் சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு தேவையில்லை.
2: நல்ல பேர் வாங்கணும் பிள்ளைகளுக்கு தான்.
1: என்ன
2: கேட்டிருப்பான்? முடியாது யாரும் சொல்லக்கூடாது, நீங்க முடியாது சொல்ற முட்டாள் அப்படிங்கிற அந்த மேடம் சொல்லுவாங்க. அந்த பையன் சொல்லி இருப்பான்,
1: வசங்கட்ட பையலா இருக்கானே.
2: அவன் என்ன மாதிரி பையன்? சின்ன பையன்.
0: ஏ சுமித்ராக்காவே யோசிக்க வச்சிட்டானே.
1: முடியாது அப்படிங்கிற முட்டாள் தானா?
2: முடியாது சொல்ற அவன் முட்டாள் அப்படின்னா அப்ப என்ன பையன் சொல்றான்? மேடம் இப்ப நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும், என்னை விட முடியுமா? முடியாதா?
1: முடியாதா? ஐயோ.

0: கடவுளே தர்ம சங்கடத்துல கொண்டு விட்டா எப்படி?
1: முடியுமா முடியாதா?
0: அந்த டீச்சர் ரொம்ப பாவங்க, விட்டுருங்க பாவம். பச்சை மணி
1: முடியும். அப்ப முடிஞ்சிருக்கேன், முடிய விட்டுற வேண்டியதா?
0: முடியும், முடியும்
1: தான். முட்டல ஆயிருவாங்களே.
0: அதான் எப்படி எல்லாம் ட்விஸ்டா இருக்கு பாத்தியெல்லாம்.
1: எழுத்து
0: போட்டு ஏதாவது எங்கேயாவது மாட்டி விடுவாரோ நினைச்சேன். பரவாயில்ல, அப்படி இப்படி ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்க, அப்படி எப்படி நான் தப்பிச்சிட்டேன். சூப்பரு. அடுத்த என்ன பாட்டு?
2: கோவில் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ரொம்ப ஜாலியாக உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கும் இது பொதுகை தும்பை கேம் ஷோ. நேரம் 4:24 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். யார் எங்கிருந்து பேச வந்திருக்கீங்க?
2: ஹலோ
1: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மொபைல்
1: நாம பேசலாம், மொபைல் நம்ம கிட்ட பேச முடியாது.
0: உங்களுக்கே மறந்து போற மாதிரி ஒரு பதில சொல்லணும்,
1: மலைச்சு போற மாதிரி. இனிமேல் இந்த புள்ளகிட்ட பேசவே கூடாது.
2: நீங்க இப்படி பண்ணுவீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க. நான் பக்கத்துல எழுதி
0: பேப்பர்ல எழுதி வச்சு தந்திருக்காங்க. உங்களை பத்தி நல்லா
2: தெரிஞ்சிருக்கேன். என்ன இது? தெரியும்.
1: நம்மள பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, பரவாயில்லையே.
2: உங்களை நான் ரொம்ப புரிந்து வச்சிருக்கிறேன்.
1: அடடா, ஆச்சரியக்குறி. சாப்பாடு போகணும்,
2: அதையும்
1: தாண்டி புனிதமான ஒரு வார்த்தை இருக்கா? அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது ஏதாவது சொல்லுமா? நீ
0: சொல்லியாச்சுமா? டைம் முடிஞ்சுமா? நீங்க சொல்லுங்க.
1: ஆமா,
2: கரெக்ட்டா? மனுஷனுக்கு காலில நான் பேலன்ஸ் பண்ண முடியாது.
1: ஓ, நெஞ்சு வலிக்குது.
2: பேலன்ஸ் கால் பண்ண முடியாது.
1: முடியல. என்னால அந்த மலையில நான் அப்படியே நடந்து போற வீட்டுக்கு. இந்த புள்ள இப்படிதான் பண்ணும் எனக்கு தெரியும்.
0: சரி, ஓகே,
1: நீ கேளுமா. நல்ல அழுத்தமான கேள்வியா இருக்கணும்.
0: சரி, நான் வந்து உங்ககிட்ட சும்மா டெய்லி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான், அதை வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்பேன். ஆனால் நீங்கள் வந்து தெரியாது அப்படிங்கிற பதிலையும் தெரியும் அப்படிங்கிற பதிலையும் மட்டும் சொல்லக்கூடாது.
1: ஐயா,
0: தகுந்த பதிலதான் நீங்க சொல்லணும்.
1: தெரியும் தெரியாது மட்டும் பயன்படுத்த கூடாது. ஓகேயா?
0: சரியா? உங்க பேர் உங்களுக்கு தெரியுமா?
1: அப்படிங்கிறது சொல்ல முடியாது.
0: சரி, உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமா?
1: வெண்ணி வைக்க தெரியும்.
2: சாப்பிடுவேன்.
0: நான் கேட்டது சமையல் பண்ண தெரியுமா?
1: சமையல் பண்ண தெரியுமா தானே? அப்புறம் ஒரு வெண்ணி வைக்க தெரியும்.
2: சாப்பிடுவேன்.
1: சமையல்
0: சாப்பிடுவேன். சரி, டைம் கிளாக்ல பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப டைம்
1: மணி பார்க்க தெரியுமா? முள்ளு ஓடும்.
2: அதை பாட்டே
0: மீனும் ஓடும்.
1: முள்ளு ஓடும், மீனும் பின்னால ஓடும்.
0: சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு வழியாச்சு தெரியுமா? அதையாவது சொல்லுங்க.
1: ஆட்டோல
2: நடந்து போக வேண்டும்.

0: பெரிய புத்திசாலி. ஆமா,
1: ஆமா
0: அதனால
1: ஆமா.
0: யோசிச்சு யோசிச்சு பேசுறாப்ல. ஆமா, இப்ப ஒரு கிடுக்கு முடி கேளு கேளு.
1: மறையற தெரியுமா?
0: மரத்தை புடுங்கத்தான் தெரியும்.
1: மறையற தெரியுமா?
2: மரம் நடுவே
0: நடுவே.
1: ஓ சரி சரி சரி.
2: அப்புறமா ஏறிவே.
1: சரி, உங்களுக்கு கண்ணு தெரியுமா? அதை சொல்லுங்க.
0: கண்ணு தெரியுமா?
2: கண்ணு
0: கண்ணு தெரியும், மூக்கு தெரியும்.
1: இவ்ளோலாம் யோசிக்க கூடாது, இவ்ளோலாம் யோசிக்கவே கூடாது. டைம் அப், டைம் அப்.
0: கண்ணு நல்லாவே அப்புறம் முடிஞ்சு போச்சு.
2: கண்ணு
0: கண்ணு
2: கண்ணு கண்ணுதான்,
0: கண்ணு கண்ணுதான், மூக்கு மூக்கு தான், வாய் வாய் தான். எதையும் மாத்தி வைக்க முடியாது. சூப்பரே, நல்ல விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: பாடல் கேக்கலாம். தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:33. பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நீங்க வாங்க. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம். யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: சங்கரங்கோயில இருந்து வேம்படி முத்து.
1: வேம்படி முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு காலையில நீங்க டீ குடிச்சீங்க அப்படி சொல்றேன்.
0: நீங்க எப்படி சொல்லணும்
1: அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு நீங்க ஆக்ஷன் எப்படி தெரியுமா சொல்லணும். டீனா இதாண்டா டீ, என்ன டேஸ்டா, என்ன டேஸ்டா அப்படின்னு ஒரு ஆக்ஷன்ல சொல்லணும். சரியா, எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷனோட சொல்லணும். நீங்க உணர்ற மாதிரி நான் ஒரு 4-5 கேள்வி கேட்க தான் போறேன், எங்கேயும் போக முடியாது நீங்க. சரியா, ஆரம்பிக்கலாமா? 40 செகண்ட் தான், ஓகேயா?
2: சரி கேளுங்க.
1: சரி, காலையில உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்க, அதுக்கு ஒரு ஆக்ஷன் என்ன சொல்லுங்க?
2: காலையில போய் அவனை பார்த்தா பாருங்க,
1: மூஞ்சியே சரியில்ல,
2: அரு அருன்னு அறுத்து காலையிலே நம்மள டென்ஷன் ஆகிட்டான்.
1: அதாவது நடந்து போகும்போது திடீர்னு செருப்பு வந்து போச்சு.
2: இன்னைக்கு யாரு முகத்துல புளிச்சனோப்பா, அப்பளதான் நாய் விரட்டுச்சு, இப்ப செருப்பு வந்து போச்சு.
1: நாய் கடிக்காம விட்டுச்சு, அதே பெரிய விஷயம்.
0: காலையில உங்க ஃப்ரெண்டு முகத்துல தான் முடிச்சீங்க.
1: சரி, இன்னைக்கு வந்து வடை இட்லி கேசரியோட ஒரு டிஃபன் சாப்பிட்டீங்க.
2: வீட்டுல கூட
1: வெளியே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு எப்படி டிஃபன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, நேர போனீங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து நின்னு டக்குன்னு உங்ககிட்ட பேசிட்டாப்ல, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க?
2: பிடிக்காத ஆள் பேசிட்டாரோ?
1: ஆமா பேசிட்டாரு. எப்படி இருக்க முத்து அப்படி கேட்டாங்க.
2: சரி, அவருக்கு தான் பதில் சொல்லணும்.
1: எதையாவது ஒண்ணு சொல்லுங்க.
2: அவருக்கு சொல்லணும்
1: எதையாவது சொல்லுங்க.
2: என்ன சொல்லு தெரியல அண்ணாச்சி, என்ன ரொம்ப நாளா பேசாமலே இருந்தே, இன்னைக்கு திடீர்னு
1: பேசிட்டியா?
2: உங்ககிட்ட பேசினால ரொம்ப சந்தோஷம், இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம். அண்ணாச்சி
1: நல்லா கை கொடுத்துக்காங்க. எந்த எத்தனை பால் போட்டாலும் எப்படி சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்காதீங்க நீங்க சொல்லிட்டீங்க. நல்லாவே பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
2: நான் கேட்கணுமா? இப்போ அம்மா சும்மா இப்படி இந்த மூணு எழுத்துல ஒவ்வொரு வார்த்தையும் வருது, இல்ல முத எழுத்து மட்டும் மாறுது இல்ல? அது மாதிரி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க, முத எழுத்து மட்டும் மாறுத மாதிரி.
1: முத எழுத்து வர மாதிரி
2: நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மா சும்மா இது மாதிரி மூணு எழுத்துலதான் முடியணும்.
1: மூணு எழுத்து வேற, அந்த
2: முத எழுத்து மட்டும் மாறணும்.
1: அந்த இந்த அப்போ இப்போ அப்புறம் அப்புறம்
2: பேர் சொல்லணும். பேர் சொல்லணும்.
1: பேர்
2: பேரு ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அப்போ இப்போன்னா 100 கூட சொல்லலாம்.
1: அப்படித்தானே சொல்ல முடியும். ஒரு எழுத்தானே மாறணும்னு சொன்னீங்க. பேர் சொல்லணும்னா
2: பேர் வரணும், ஒரு வார்த்தை வரணும், அப்படி சொல்லணும். கலவையா இருக்கணும்.
1: கடவுளே, எப்படி எல்லாம் மாட்டி விடுறாரு பாத்தே இவரு.
2: அந்த இந்த அப்போ இப்போனால இதுலயே 4 முடிஞ்சு போவேன்.
1: அப்படிதான் சொல்ல முடியும்.
2: 5 தானே கேட்டிருக்கேன். ஒரு வார்த்தையில ஒரு பேர் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும்.
0: ஆனா 3 எழுத்தாவும் இருக்கணும் சொல்றீங்க.
2: 3 எழுத்தாவும் இருக்கணும்.
1: என்ன தூக்கி போடு, 2 அரை கொடுத்தா கூட பரவாயில்ல போல இருக்கு. இப்படி எல்லாம் கிடுக்கு பிடி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுமா?
2: ஒரு தேச தந்தை பேரை வச்சு சொல்லுங்க, அதுல ஒரு வார்த்தையை நான்
1: சொல்லிடுறேன். நாய் போகும்
2: தந்தை யாரு?
1: தேச நமது தேச தந்தை மகாத்மா காந்தி.
2: காந்தியை வச்சு சொல்லுங்க. அடுத்து ஒரு

0: சொல்லுங்க.
1: காந்தி. காந்தி சாந்தி நிகேதன் போனாரு.
2: அப்படி இல்ல, ஒரு ஒரு வார்த்தை தான் கேக்குறீங்க நீங்க.
0: ஆமா, அந்த மூணு எழுத்துல ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீனா போதும்.
1: காந்தி, சாந்தி, பூந்தி.
0: சரி.
1: வாந்தி.
0: ஏதா எதிர வார்த்தை?
1: வாந்தி. அப்புறம் சிலந்தி. நால் வார்த்தை வந்துரும். சந்தி.
0: பந்தியா?
2: சந்தி,
1: சந்தி, பந்தி.
0: சரி சரி சரி. பந்தி சமையல் சாப்பிடுற இடம் தான்.
1: சாப்பிடுறது. சந்தினா நாலு புக்.
0: சரி, ஒன்னு மட்டும் சொல்லிருங்க.
1: நந்தி.
0: சரி, வெரி குட்.
1: ஓகே, சூப்பர். யாத்தா, எப்படி தப்பிச்சிட்டல?
0: தப்பிச்சிட்டீங்க.
2: வாழ்த்துக்கள்.
1: அடி
2: நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதுகிரும்பி கேம் ஷோ. நேரம் 4:46 ஆயிட்டுருக்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசி வந்திருக்கீங்க?
1: பெண்ணினுடைய பேரை வச்சு வர்ற பாடல் ஒரு 10 சொல்லுங்க.
2: பாட்டு பொம்பளை பிள்ளை பேரு
0: எவ்வளவு
2: பேர் இருக்கு? தங்கம் சொல், தங்கம் இருக்கு.
0: தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தி நானே. ராசா உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி.
1: அது வரக்கூடாது.
2: ராசாத்தி பேர் இருக்கு. சுப்பையா பொறுத்துல ராசாத்தி இருக்காங்க தெரியும்ல.
0: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா
2: ரோஜா ரோஜா. அப்புறம் ஒரு ஹீரோயின் ஞாபகப்படுத்திக்கோ.
0: நிலாவத்தானா கையில புடிச்ச நிலான்னு பேர் இருக்குல்ல. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சே.
2: கண்ணம்மா கண்ணம்மா சொல்லியாச்சு. எப்படியோ தப்பிச்சிட்டோம்.
1: நீங்கதான்
2: மாட்ட போறீங்க.

0: கேட்பேன் சில க்வெஸ்சன்ஸ், அதுக்கு வந்து நீங்க தப்பான ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும், சரியான ஆன்சர்
1: சொல்லக்கூடாது.
0: சரியா? ரெடி? சிவகார்த்திகேயன் நடிச்ச திரைப்படம் எது?
1: தப்பு தான் சொல்லணும்.
0: சீக்கிரம்.
2: அஜித் நடிச்ச படம் அமர்கலா.
1: அஜித் பேர் சொல்லக்கூடாது, நடிச்ச படம் மட்டும் சொல்லணும். ஏதாவது ஒரு படத்தை சொல்லணும், நீங்க உங்க இஷ்டம் சொல்லலாம். சவாலே சமாளி.
0: ஸ்கூலுக்கு எதுக்கு போவாங்க?
1: விளையாட போவாங்க.
0: டீ கடையில என்னலாம் இருக்கும்?
1: மறந்துட்டாங்க இவங்க.
0: அப்படி இல்ல, அப்படி இல்ல, நம்ம மைண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா தப்பான பதில் சொல்லணும்னு சொன்னாதான் கரெக்டான பதிலை யோசிக்கும். அதுதான் அவங்களும் பண்ணாங்க. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். முதல்வன் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:55. சுமித்ராக்கா,
2: அடுத்து நான் தான்.
1: ஆமா, எந்த நேர் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கங்க. யார் எங்க பேசி வந்திருக்கீங்க?
3: வணக்கம், நான் சேர்மதியில இருந்து சரவணன் பேசுறேன்.
2: சரவணன் பேசுறீங்களா? நல்லமா இருக்கீங்களா சார்?
3: நல்லமா இருக்கேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா
1: இருக்கும் சார்.
2: சரி, கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேக்கட்டுமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: நானே கேக்கட்டுமா? இப்ப நம்ம வீட்டுல வந்து அடிக்கடி அடி வாங்குற ஒரு ஆள் இருக்காங்க, எதுனா ரிமோட் தான். எனக்கு வேணும், உனக்கு வேணும், வீட்டுல சண்டை வேணும், ரிமோட்டுக்கு
3: தானே?
2: அப்படிப்பட்ட அந்த ரிமோட்டு பேச முடிஞ்சா என்னெல்லாம் பேசும் அப்படிங்கறத 40 செகண்ட் நீங்க சொல்லணும்.
3: உங்க கையில மாட்டிட்டு
2: 40 செகண்ட் போடுமா? நீ பேசுங்க, தொடர்ந்து ரிமோட்டா மாறுறீங்க இப்ப நீங்க.
3: இப்படி எங்க வீட்டுல விபரத்துல ஐயா மகனுக்கு தான் சண்டை நடக்க ரிமோட்ட விபரத்துல.
2: அந்த ரிமோட் பேசட்டும்.
3: அப்பன்ட்டு மகன்ட்டு இங்க இடந்துட்டு நான் ஜெரல் இருக்கேன். என்னைய கண்டுபிடிச்ச போன முதல்ல சொல்லணும்.
2: அப்புறம் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறோம். ஐயோ, 40 செகண்ட். அவன் வந்தான், அவன் ஒரு நம்பர் அமுக்குறான், இவன் வந்தான், இவன் வாலியும் கூட்டுறான், இவன் வந்த சேனலை மாத்துறான், அவன் அம்மா வந்த சீரியல் பார்த்து கதறி எழுதிக்கிட்டு இருக்கா. ஏண்டா என்னைய படைச்சிங்கடா, என் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். என் டிவியோட சேர்ந்து இருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்.
3: என்னைய
2: போட இந்த பாடு படுத்துறீங்களேடா, தூக்கி குப்பியாதா போடுங்க, அங்கேயா நிம்மதியா இருப்பேன். படுத்து எடுக்கீங்களேடா, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போட்டுறேன், ஒளிச்சு வச்சிடுறீங்க. தேடுறான் தேடுறான், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னு கதறேன். எவனும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். அங்க போய் டிவியில போய் மாத்திக்கிட்டு இருக்க சேனலை. இங்க ஒருத்தர் நான் இருக்கேங்கிறதே எல்லாரும் மறந்துடுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கும் வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கும்.
1: சரி சரவணன் சார், உங்க க்வெஸ்சனை கேளுங்க.
3: அந்த வருஷம் இருக்குல்ல, ஆண்டு பிறக்குல்ல, அதுல வந்து 2 மாசம் மட்டும் அடுத்தடுத்து, இப்போ உதாரணத்துக்கு புதன்கிழமை ஆரம்பிச்சா அடுத்த மாசமும் அதே புதன்கிழமை ஆரம்பிக்கும். அது என்னென்ன மாசம், 2 மாசத்தை சொல்லுங்க மேடம்.

0: 2 மாசமா?
1: என்ன சொல்றீங்க?
0: புதன்கிழமை ஆரம்பிச்சதுல 1 மாசம், அடுத்து வர மாசமும் புதன்கிழமை தான் வந்துருமா?
2: புதன்கிழமை ஆரம்பிக்கும்.
0: எனக்கு எப்படி தெரியும்? ஜூலை, ஜூன், ஜூலையா?
1: அமைதியா இருக்காங்க.
0: ஆங்கில மாதமா தமிழ் மாதமா?
2: ஆங்கில மாதம் மேடம்.
0: அத்தா
1: ஜூலை ஆகஸ்டா?
0: 2 மாசமா நம்ம சொல்லிடுவோம், ஏதாவது ஒண்ணு ஆமான்னு சொல்லிடுவாரு. ஜனவரி, பிப்ரவரியா, மார்ச், ஏப்ரலா? இல்ல, ஏப்ரல், மேயா?
1: இல்ல, பிப்ரவரி, மார்ச்சா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியல. நம்ம
2: போட்டு பாக்கி என்ன
0: சொல்லுங்க,
2: ஏதாவது மார்ச்.
0: பிப்ரவரி, மார்ச். எப்படி அவர் பதில் சொல்லிங்க? ஐயோ, ஜெயிக்க வச்சுட்டாரே இவர், என்ன ஜெயிக்க வச்சுட்டாரு. சூப்பருங்க, நிகழ்ச்சி கலந்து கொடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: ஆமா மேடம், பிப்ரவரியில வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி, 28 தானே?
0: ஆமா,
2: அடுத்து அதே கிழமை தானே ஆரம்பிக்கும், 1ஆம் தேதி.
0: சூப்பர், சூப்பருங்க, சிறப்புங்க.

0: சிறப்பான
1: தரமான ஆள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எந்த நேயர்கள்லாம் எவ்வளோ பாயிண்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேயர்கள் வந்து 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, நான் 2, நீங்கள் 1. இல்லை, இப்போ இவங்க வந்து 2 பாயிண்ட்மே அவங்களுக்கு இல்லையா?
1: ஆமாம், இவங்க வந்து எனக்கு ஒரு மார்க், அவங்களுக்கு ஒரு மார்க்.
2: விக்காலிப்பட்டி ரேணுகாதேவி, குற்றாலம் அம்பலவாணன், மீனாட்சி புரமியாலினி, சங்கரன் கோவில் முத்து, விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன், சேரன் மாதேவி சரவணன். இதில் வந்து 2 மதிப்பெண் எடுத்தவங்க விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன், குற்றாலம் அம்பலவாணன். எல்லா நேர்களுக்கும் நன்றி. இன்னும் சில நேர்கள் கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் ஆயிடுத்து. பை பை.
3: வர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நேரம் 5:03. இன்றைக்கு நிகழ்ச்சியில் 1991 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காதல், குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப், சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்து ஒரு காலகட்டத்தில் 90ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான திரைப்படங்கள்லாம் நிறைய வெளியாச்சு. இன்றைக்குமே 90ஸோட திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம் இல்லையா, அது எது என்னென்ன திரைப்படம் அதுலேயும்

1901 வெளியான திரைப்படங்களில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன திரைப்படங்கள் வெளியே வந்துச்சு, அதோடு அதில் பாடல்கள் சில திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அந்த திரை கதையும் தாண்டி பாடல்கள் நம்ம மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்கும், அது என்ன அப்படிங்கிறதா பார்க்க இருக்கிறோம். முதல் திரைப்படம் ஈரமான ரோஜாவே. இந்த படத்தை KR அவர்கள் வந்து எழுதி இயக்கி தயாரிச்சிருந்தாங்க. கதாநாயகனாக சிவா சுப்பிரமணியம் நடிச்சிருப்பாங்க, கதாநாயகியாக மோகினி நடிச்சிருப்பாங்க, கூடவே பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா நாசர், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சினி ஜெயந்த் இப்படி நிறைய பேர் கூட நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சிவசுப்பிரமணியத்துக்கு வந்து மோகினிக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த படத்தோட இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் என்ன தெரியுமாங்க? மியூசிக் தான். இளையராஜா அவர்களுடைய இசை ஆல்பம் வந்து மொத்தம் 7 பாடல்கள், 7 இன்றைக்கும் கேட்குற மாதிரியான நம்மளோட விஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க மாதிரியான பாடல்கள். அதில் முதல் பாடல் பற்றி சொல்லியே ஆகணும், அதோ மேக ஊர்வலம். அந்த பாடலாக இருக்கட்டும், கலக்கலக்கும் மணி ஓசை, தென்றல் காற்றை, வாவா அன்பை, இப்படி எல்லா பாடலுமே வந்து திருப்ப திருப்ப கேட்கணும் அப்படின்னு மனசு தேடுற பாடல்கள் தாங்க. அதுலேயும் இந்த அதோ மேக ஊர்வலம் பாடலை வந்து மனோவும் சுனந்தாவும் பாடியிருப்பாங்க. வரிகள் பார்த்திங்கன்னா புலமை பித்தன் வந்து இதுக்கு வரி எழுதியிருப்பாங்க. இந்த பாடலோட டியூன் வந்து கர்நாட்டிக் ராக வசந்தி அப்படிங்கிற ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சு ஒரு பாடல். சரி, இதோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கிற அந்த சிவாவுக்கும் சாந்திக்கும் இடையில் ஆரம்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் அப்படி ஒரு மோதலாகவே போயிட்டுருக்குது. ஆனால் கொஞ்சம் நாள் கழியும் போது அதுவே லவ்வாக மாறுது. ஆனால் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதலுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. எப்படின்னா, இந்த காதலிக்கிற இளம் சோடிகளை வெறுக்கிற ஒரு மாணவனாக வர்றாரு ஹெல்மெட் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரும்போது காதலை பிடிக்காத அவர் வந்து காதலர்களை துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. சாந்தியோட தோழி அனிதாவும் அவனுடைய காதலன் ரவியும் வந்து கொடூரமான செயல்களுக்கு பலியும் ஆறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்டதுமே சாந்தி வந்து அமைதியாக இருக்கல, ஹெல்மெட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க. இதனால் சிவாவையும் சாந்தியும் பிரிக்க பல திட்டங்களையும் போடுறாங்க. அதே நேரத்தில் சாந்தியோட பணக்கார அப்பா வந்து அவங்க மகளுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொருத்தர் கூட திருமண ஏற்பாடும் செய்கிறாங்க. காதலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பாதையில் மீண்டும் ஹெல்மெட் குறுக்க வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? காதல் ஜெயிக்குதா? குடும்பம் மனம் மாறுதா? ஹெல்மெட்டோட சதி திட்டம் என்ன ஆகுது? இதுதான் படத்தோட சஸ்பென்ஸ் ஜேர்னியா போய்கிட்டே இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டிலான ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற பெயர் பார்த்திங்கன்னா 1983 வெளியான இளமை காலங்கள் படத்தில் இடம்பெற்று பாடலிருந்து வந்த வரிகள் தான் இந்த ஈரமான ரோஜாவே. அதுக்கப்புறமா இந்த படம் வந்து தமிழில் மட்டும் எடுக்கலைங்க, இதுவே பார்த்திங்கன்னா இதே படம் தெலுங்கில் வந்து டப்பிங் படமாக பிரேமலேக்கு அப்படிங்கிற பெயரில் வந்து வெளியாச்சு. ஹிந்தியில் வந்து அபி அபி அப்படிங்கிற பெயர்லையும் ரீமேக் செஞ்சாங்க. இப்போ நாம அந்த படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 5:13. படமும் பாடலும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1991 வெளியான திரைப்படங்கள் இந்த பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் April 13, 1991 வெளியான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிராமத்து மண் வாசனை நிறைஞ்ச ஒரு அழகான திரைப்படங்க. காதல், குடும்பம், பாசம், கிராமத்து மனிதர்களுடைய வாழ்க்கை, இதெல்லாத்தையும் எமோஷ்னலாக சொன்ன ஒரு திரைப்படம் தான் என் ராசாவின் மனசில். இந்த திரைப்படத்தை

0: கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து எழுதி இயக்கியிருப்பாங்க. அதோட அவங்களுடைய முதல் திரைப்படமும் இதுதான். இந்த படத்தில் ராஜ்கிரண் வந்து கதாநாயகனாக நடிச்சிருப்பாங்க, கதாநாயகியாக மீனா வந்து நடிச்சிருப்பாங்க. குடவே ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில், வடிவேலு அப்படின்னு நிறைய பேரை இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க முடியும். அதோட பாடலும் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் ரொம்ப அழகான திரைப்பட பாடல்களை இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. குயில் பாட்டு அந்த பாட்டாக இருக்கும், பாரிஜாத பூவே அந்த பாட்டு, இன்னும் நிறைய பாடல்கள் வந்து இந்த படத்தில் திருப்ப திருப்ப கேட்கணும்னு தோன்ற மாதிரியான பாடல்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா குயில் பாட்டு அப்படிங்கிற அந்த பாடல் பார்த்திங்கன்னா மீனா அவர்களை ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக்கிய பாடலில் ஒன்றா அமைஞ்சிச்சு. இந்த பாடல் வந்து ஸ்வர்ணலதா வந்து பாடியிருப்பாங்க. சரி, இப்போ கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதையோட மையத்தில் இருக்கிறவர் வந்து மாயாண்டி. கிராமத்தில் தைரியமான வலிமையான ஒரு மனுஷராக எல்லாராலும் மதிக்கப்படுறவராகவும் இருக்கிறாரு. அவருக்கு சோலைமா மீது ஒரு காதல் வருது. ஆனால் மாயாண்டியோட ஒரு ரொம்ப ரஃப் டஃப்பான ஒரு கேரக்டரை பார்த்து சோலைமா வந்து ஆரம்பத்தில் பயப்படுறாங்க. இருந்தாலும் சில சூழ்நிலைகளால் ரெண்டு பேத்துக்கும் திருமணமும் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறமா தான் கதையில் ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷ்னல் சேஞ்சும் ஆரம்பமாகுது. சோலைமாவுடைய அன்பால் மாயாண்டியோட வாழ்க்கை மாறுது. ஒரு காலத்தில் வந்து குடிப்பழக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருந்தவர் மனைவியோட அன்பால் ஒரு பொறுப்புள்ள கணவனாகவும் மாறுறாரு. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே நம்ம நினச்சபடி இருக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். சோலையம்மா வந்து குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இறந்துறாங்க. அந்த குழந்தையை தனியாக வளர்க்க வேண்டிய நிலைமைக்கு மாயாண்டி வந்து தள்ளப்படுறாரு. அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் வருது. அந்த நேரத்தில் கஸ்தூரி வந்து கதைக்குள்ளே வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து காதல், குடும்ப எதிர்ப்பு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதற்கிடையில் குடும்ப பகை, காதல், உறவுகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படி பின்னி பிணைஞ்சிருக்க அந்த சிச்சுவேஷனில் ஒரு பக்கம் காதலை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் குடும்பத்தோடைய எதிர்ப்பையும் சமாளிக்கணும். ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே வந்து உருவாகுது. இதில் வந்து மாயாண்டி எடுக்கிற அந்த முடிவுகள் தான் கதையே கிளைமேக்ஸை நோக்கி அழைச்சிட்டும் போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து ஒரு லவ் ஸ்டோரி இல்லை, இதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனலான ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான படம் வந்து என் ராசாவின் மனசிலே. இதே திரைப்படம் வந்து தெலுங்கில் வந்து மொரத்தொடு நா மகுடு அப்படிங்கிற பெயரில் வெளியான இந்த படத்தில் ராஜசேகர் மீனா வந்து நடிச்சிருந்தாங்க. இன்னும் 1991 சிறந்த திரைப்படத்துக்கான தமிழக அரசு திரைப்பட விருதில் இரண்டாம் இடம் பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படம். முதல் திரைப்படமாக இருந்தாலும் நடிகர் வடிவேலு அவர்களை வந்து செம்ம காமெடி சீன்லலாம் வந்து நம்மளால் அவங்கள பார்க்க முடியும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் ஓடி வந்துட்டு சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு. அப்போ சொல்லுங்கும் போது எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னு அதை சொல்லாமலே பண்ணிடுவாங்கங்க. இந்த காமெடியை நாம் இப்போ கேட்கலாமா?
1: அல்லே, என் பொஞ்சாய் செத்து போயிட்டாள்.
2: அட பாவமே, எப்படா செத்தா?
1: அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு.
2: சரி, சொல்லாம போ.
1: உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு.
2: சரி சொல்லு நாயே.
1: அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன்.
2: ஏய், அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்காந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதிடுவேன்.
1: இந்த முறை சரியா சொல்லிடுறேன்.
2: தயாரா நின்னுட்டு சொல்லு.
1: அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுங்க
2: அப்பா மாமா.
0: இந்த படத்துலேருந்து நாம் இப்போ பாரிஜாத பூவை அப்படிங்கிற பாடல் கேட்கலாம். எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடியிருக்காங்க.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நவம்பர் 5ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு தீபாவளி நாளில் வெளியான திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. அதுதான் குணா திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா சந்தான பாரதி அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியாக வந்து ரோஷினி வந்து அறிமுக கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. கூடவே ரேகா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இப்படி நிறைய பேரை இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த திரைப்படத்தை பற்றி சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் சட்டுன்னு வர்றது அதனோட பாடல்கள் தான். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கிட்ட ஈர்ப்பு பெற்ற பாடல்கள் இந்த குணா திரைப்படத்தோட பாடல்கள். அதுவும் ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா ட்ரெண்டான பாடலும் கூட, கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து வாலி அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த பாடலை வந்து கமல்ஹாசன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் வந்து பாடியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்த வெளியே அந்த பாடலை கே ஜே எஸ் தாஸ் பாடியிருப்பாங்க. இந்த ரெண்டு பாடலுமே எப்போனாலும் கேட்கலாம், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் யோசிக்கிற மாதிரியான பாடல்கள்ங்க. அதில் என்ன அப்படின்னா, கண்மணி என்போடு காதலன் பாடல் வந்து ஒரு சாதாரண டூயட்ஸ் பாடல்லாம் கிடையாது. படத்தில் குணா வந்து தன்னோட காதலியான அபிராமி கிட்ட பேசிக்கிட்டே அந்த பாடலை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அந்த பாடலோட ஹைலைட்டு. இந்த பாடல் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கும் இளையராஜா அவங்களுக்கும் இடையில் ஒரு மியூசிக்கல் பாண்டிங்கை வந்து வெளிப்படுத்துகிறதா வந்து சந்தான பாரதி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். குணா அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய அந்த கமல்ஹாசன் வந்து ஒரு மணல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வர ஒரு இளைஞர். அவருடைய இமேஜினேஷனில் வந்து அபிராமி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க. அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம சந்திக்கணும், திருமணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் குணா வந்து அந்த காப்பகத்துலேருந்து வெளியே வராங்க. சில குற்றவாளிகள் வந்து அவங்கள வந்து ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அபிராமி சிலை தொடர்பான திருட்டுக்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு இளம் பெண்ணை அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு. அதுதான் அந்த ரோஷினி. அவங்க பேர் வந்து ரோஹிணி. ஆனால் அவங்க வந்து ரோஹிணிக்கு வச்ச பேர் அபிராமி. இவங்க தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டு அபிராமி அப்படின்னு குணா வந்து நம்புகிறாரு. அதுக்கு பிறகு அவங்கள வந்து அழைச்சிட்டு கொடைக்கானலுக்கு தனிமையான ஒரு மலை பகுதிக்கு போகிறாங்க. அங்கிருந்தான் கதையோட எமோஷ்னல் கோர் வந்து ஆரம்பமும் ஆகுது. குணாவை வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததும் இந்த ரோஹிணி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்படி தனியாக அதை எடுத்துகிட்டு போகாதீங்க, என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாங்க. அந்த சீனை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: முடியாது, நான் இங்க இருக்க முடியாது, போகணும், என்னை விட்டுடு.
2: கண்ண கண்ண காட்டி பேசிட்டு இப்போ போறேன். எப்படி காரில் அடிச்சுட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே? ஏன் போகல? போக முடியாது, என்ன புரிஞ்சு போக முடியாது. இன்னொரு வாட்டி நான் யாரு நீ யாருலாம் கேட்காத, எனக்கு தெரியும் நீ அபிராமி.
0: தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் இவங்க கூட வந்து நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குணாவுடைய மேலே ஏற்படுற ஒரு சிம்பத்தி, ஒரு அஃபெக்ஷன் வந்து அபிராமிக்கு வந்து உண்டாகுது. இதற்கிடையில் இவங்களை வந்து போலீஸுமே தேடிட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அந்த மலைப்பகுதியில் ஒரு மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு குகையில் வந்து அவங்க இருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குணா கேவ் அப்படின்னு அழைக்கப்படுது, கொடைக்கானலில் இருக்குது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னாங்க. குணா படம் வெளியானதுக்கு அப்புறமா இந்த லொக்கேஷன்ஸ்க்கு மக்கள் வந்து பெரிய அட்டென்ஷனும் கிடச்சிச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படமும் இந்த குணா படத்தில் இடம்பெற்ற இந்த கண்மணி அன்போடு பாடலும் இடம்பெற்று பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்குது. அந்த பாடலே இந்த படத்தை வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த கண்மணி அன்போடு பாடல் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளேயே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம், அந்த குகைக்குள்ளே வச்சு அந்த பாடலை ஷூட் பண்ணது அப்படின்னு வந்து அந்த ஷூட் பண்ண டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அந்த குகை வந்து ரொம்ப ஆழம், 500-600 அடி ஆழம் கொண்ட அந்த குகையில் வந்து ரொம்ப நிறைய கருவிகளெல்லாம் பயன்படுத்தி தான் அதை வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சாக அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்காங்க. அதோட நம்ம இப்போ அந்த பாடலையும் கேட்கலாம்.

நேரம் 5:23. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 1991 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும்

0: அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 5:35. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1991 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, 1991 ஏப்ரல் 14 வெளியான இந்த திரைப்படத்தை வந்து யார் இயக்கியிருப்பாங்க அப்படின்னா, ஆர் கே செல்வமணி இயக்கின திரைப்படம் தாங்க கேப்டன் பிரபாகர். இந்த படத்தோட லீட் ரோலில் விஜயகாந்த் வந்து நடிச்சிருப்பாங்க. மன்சூர் அலிகான், சரத்குமார், ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன் இப்படி நிறைய பேரை இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதோட மன்சூர் அலிகானுக்கு வந்து இந்த படம் வந்து அறிமுக படமாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம். அதோட இந்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் அவர்களோட கேரியரில் வந்து ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம்தான் ரசிகர்கிட்ட வந்து அவங்க கேப்டன் அப்படிங்கிற பெயருமே பிரபலமாச்சு. இசை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ரெண்டு பாடல் வந்து இன்றைக்கும் ரசிகர்களோட சவுண்ட் ட்ராக்ல வந்து இடம்பெற்ற பாடல்கள். ஒன்று வந்து ஆட்டமா தேரோட்டமா அந்த பாடல், இன்னொன்று பாசமுள்ள பாண்டியரே. இதில் ஆட்டமா தேரோட்டமா பாடலை வந்து இளையராஜாவும் சுவர்ணலதா அவர்களும் வந்து பாடியிருப்பாங்க. பாசமுள்ள பாண்டியரே பாடலை இளையராஜா அவர்களும் மனோ, கே சித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்தும் பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான பாடல். எப்போனாலும் இந்த பாடல் மனசில் நினச்சாலே கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான பாடலுங்க. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரபாகரன் அப்படிங்கிற இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக வந்து வர்றாங்க. தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற வீரபத்ரன் அப்படிங்கிறவரை பிடிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு மிஷனாக இருக்குது. அதில் வந்து முக்கிய பொறுப்புலேயும் இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண போலீஸ் ஆப்ரேஷன் கிடையாது. ஏன்னா வீரபத்ரன் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை தாண்டி அவங்கள வந்து பிடிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறதான் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அவங்களுடைய நண்பரும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருமான ராஜாராமன் வந்து வீரபத்ரனால் கொல்லப்படுறாங்க. அந்த உண்மையை கண்டுபிடிச்சி நண்பனுக்கு நீதி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரபாகரனுடைய மிஷனில் முக்கியமான ஒரு சாப்டராக அது இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டு, இதெல்லாம் நம்மளால் இந்த படத்தில் பார்க்க முடியும். இதுக்கப்புறமா ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய ஒரு கரப்ஷனையும் தாண்டி இவங்களை பிடிக்கணும். அது எப்படிங்கிறதான் சேலஞ்சாக இருக்கும். கதையோட இறுதி பகுதியில் வீரபத்ரன் பிரபாகரனோட குடும்பத்தையே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வராங்க. அங்கே பிரபாகரன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாரு, வீரபத்ரனை எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸோட முக்கிய பகுதியாகவும் இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா கேரளாவோட சாலக்குடி பகுதியில் நிறைய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே சுமார் வந்து 60 வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேயும் முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டது. அதே நேரத்தில் அங்கே மழை அதிகமாக இருந்ததுனால திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய முண்டந்துறை ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் நடத்தலாம் அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்தாங்க. ஆனால் வந்து இந்த லொக்கேஷன் வந்து சரியாக சூட் ஆகாதனால திருப்பும் சாலக்குடிக்கு போய் ஷூட்டிங் செஞ்சதா தகவல்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா திரையரங்கில் 300 மேலே ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். இதில் ஒரு சீன் வந்து நிறைய மோதல் சீனை நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கும் போது அவங்கள கண்டுபிடிக்க போகிற அந்த சரத்குமார் அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஃபைட் சீன் பண்ணுவாங்க. அதை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: புராணம்

உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வா. நீ தான் புதுச்சா வந்த ஆபீச்சரா? என்ன பாக்குற, அந்த சூர பத்மனுக்கே சவால் விடுற வீரபத்ரன்டானா? என்னமோ காட்சி கொடுத்தா வாங்க மாட்டேன், அடிதான் வாங்குவேன்னு அடம்புச்சியாமே.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 5:45. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 1991 வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். அடுத்ததாக 12 வெளியான திரைப்படம் பார்த்திங்கன்னா சின்ன தம்பி. இந்த படத்தை வந்து பி வாஸ் அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. கதை திரைக்கதை வசனத்தையும் அவங்களே பண்ணியிருப்பாங்க. படத்தோட கதாநாயகனாக பிரபு, கதாநாயகியாக குஷ்பு வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் மனோரமா, கவுண்டமணி, செந்தில், ராதா ரவி, விஜயகுமார் இப்படி நிறைய கதாபாத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல் தான். துளியிலே ஆட வந்த அந்த பாடல், எல்லாத்துக்கும் மேலே போவோமா ஊர்வலம் அந்த பாடல், எல்லா பாடலுமே சூப்பரான பாடல்கள். இது அதுன்னு குறிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு செம்மையான பாடலுங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். சின்ன தம்பி அப்படிங்கிற பேரை போலவே மனசும் குழந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரில் வந்து பிரபு வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய உலகமே பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா தான். 3 அண்ணன்களுக்கும் அடுத்ததான் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக வந்து குஷ்பு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சின்ன தம்பி அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நந்தினி அப்படிங்கிற கேரக்டரில் உள்ள குஷ்பும் வராங்க. நந்தினி வந்து ரொம்ப ஒரு பெரிய வீடு, ஒரு ஸ்ட்ரிக்டான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் சின்ன தம்பியும் நந்தினியும் சந்திக்கிறாங்க. முதல்ல ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்தாலும் நந்தினிக்கும் சின்ன தம்பி மேலே வந்து ஒரு ஆசை வருது. சின்ன தம்பிக்கு வந்து நந்தினி ஒரு பியூர் அஃபெக்ஷன் சொல்வாங்களே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரெண்டுத்துக்கு காதலோட இடையிலையும் நிறைய தடைகள், எதுவுமே ஒன்றுக்கொன்று பொருந்தாத ஒரு முரண்பாடான ஒரு சிச்சுவேஷனில் ரெண்டுவருடைய வாழ்க்கையும் இருக்குது. எப்படி என்ன இந்த கதை என்னதான் ஆகுது அப்படிங்கிறத விட கிளைமேக்ஸை நம்ம பார்க்க முடியும். என்னென்னா இதை பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் வந்து கண்ணில் தண்ணீர் வர வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கதை அம்சம் கொண்ட திரைப்படம் தான் இந்த சின்ன தம்பி திரைப்படம். 1991 தமிழக அரசோட சிறந்த திரைப்படத்தில் முதல் பரிசு பெற்ற திரைப்படம் இந்த சின்ன தம்பி திரைப்படம். அதோட 3 மொழிகளில் மறுவாக்கமும் செஞ்சாங்க. 1991 கன்னடத்தில் ராமாச்சாரி அப்படிங்கிற பெயர்லையும், 92 தெலுங்கில் சந்தி அப்படிங்கிற பெயர்லையும், 93 ஹிந்தியில் ஆனாரி அப்படிங்கிற பெயர்லையும் இந்த படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டுச்சு. என்னென்னா இதில் நிறைய ஒரு எமோஷ்னல் சீன்ஸை வந்து பார்க்க முடியும். பிரபு அவங்களுடைய அம்மாவை வந்து மனோரமா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா பிரபு அவங்கள வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க கூட்டத்தில். அப்போ இல்லை இல்லை, என் பையன் வந்து நார்மல் தான், எல்லோரும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து இந்த சின்ன தம்பியை வந்து சேர்க்கறதுக்காக அட்மிஷன் கேட்டு போவாங்க. அங்கேயுமே அதே விஷயத்த சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு கவலைப்பட்டுட்டு, என்ன இல்லை என் பையன் நார்மல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த எமோஷ்னல் சீனை வந்து நம்ம இப்போ கேட்கலாம்.

0: அது போய் சின்ன தம்பியை கூட்டு வாங்கடா. எங்க அப்பாவுக்கெல்லாம் அவங்க அப்பா பாட்டு, எங்களுக்கு இப்ப சின்ன தம்பி பாட்டு.
1: ஐயா, அவங்க அம்மா அவங்க பள்ளிக்கூடத்து கூட்டு போயிருக்காங்க.
0: என்னது, கிறுக்கு பயலுக்கு பள்ளிக்கூடமா? டே, போய் கூட்டு வாங்கடா, போங்க.
2: இல்லங்க, அவன் கிறுக்கு பையன் இல்ல. 7 மாசத்துல பிறந்தாங்கிற ஒரு குறைய தவிர வேற எந்த குறையும் இல்ல. ஒரு விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் புத்திசாலி. எப்படியாவது அவனை உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துங்க ஐயா.
3: 7 வயசு பையன் இந்த குழந்தை பதில் எப்படிமா உட்காந்துருப்பேன்? உங்க பையன் ரொம்ப லேட்டா சேர்க்க வந்திருக்கீங்க.
2: அவனுக்கு படிப்பை விட பாட்டுதான் சோறு போடும்னு சொல்லி 2-3 பாட்டை கத்து கொடுத்துட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு.
3: என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சோத்துக்காக ஏதாவது மத்தியான வேலையில
2: சத்தியம். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு அந்த குறையெல்லாம் இல்லையா. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு படிப்பு தேவை, அதுக்கு உங்க உதவி தேவைப்பட்டுச்சு. பரவாயில்ல.
3: உன்ன பெரிய வீட்டுல கூப்பிடுறாங்க. பெரிய வீட்டுல பாடுறதுக்கு.
4: பாடுறதுக்கா?
5: பாடல் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரில் இந்த சின்ன தம்பி வந்து இருப்பார். ஜமீன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடணும், அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே சின்ன தம்பி அங்கே போய் பாடவும் ஆரம்பிச்சிருவார். நாம் இப்போ சின்ன தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் கேட்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 5:56. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற திரைப்படம் தளபதி. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், மம்மூட்டி இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து நட்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அழுத்தமாக சொல்லியும் இருப்பாங்க. இந்த தளபதி திரைப்படத்தை சொன்னதுமே வந்து நம்மளுக்கு நிறைய பாடல்கள் தான் வரிசையாக ஞாபகத்துக்கு வரும். கூடவே பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து அரவிந்த் சாமி அவர்கள் அறிமுக திரைப்படம் இது. அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் மாவட்ட ஆட்சியராக ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக வந்து அவங்களுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நட்பு பற்றி இவங்க சொன்ன ஒரு அழுத்தமான வசனம் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம்.

பாடல் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு பாடலும் எப்போ கேட்டாலும் திருப்பவும் கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான பாடல்களை நம்ம இந்த திரைப்படத்தில் கேட்க முடியும். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்க இருக்கிறோம். தளபதி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசியிருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம், நன்றி நேர்களே.

0: வணக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இல்லங்கள் மற்றும் பொது இடங்களில் இன்று தீபம் ஏற்றப்படுகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Check your systems are offline.
3: Today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, Chennai. This is Akashwani and you're listening to 101.4 FM Rainbow. Welcome to Drive Time, where the city keeps moving.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:04. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பில் கடந்ததை பற்றி வருந்தாமல், வருவதை பற்றி கற்பனை செய்யாமல், நிகழ்வதை ஏற்று வாழ்ந்தால் நிம்மதி உண்டாகும்.

நேரமாறு மணி 17 நிமிடம். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செயல்கள் அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கும் காணிக்கையாக கருதி செயல்களை மேற்கொண்டாலே செயல்கள் அனைத்தும் நல்லவையாக நிறைவு பெறும்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் வழிபாடே உண்மையான உதவியும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கையுமாக அமைகிறது.

மே எந்த நிலையிலும்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30 ஆயாச்சுங்க. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். ஆமாங்க, நம்ம மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அரசு தொடர்பான என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிற சேவை செய்திகளாக இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம்.

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சேவை செய்திகள் நிகழ்ச்சியில். சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் முதல் சேவை செய்தி என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இம்மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சாத்தான்குளம் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த முகாமில் வேலையளிக்கும் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் நிறுவனத்திற்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு பிஇ டிப்ளமோ ஐடிஐ டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி தகுதியுடையவர்கள் பதிவுதாரர்கள் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட தகுதியுள்ள தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ்களுடன் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாத்தான்குளம் இந்த இடத்தில் நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் வேலை நாடுனர் தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் தேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு ரத்து ஆகாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலையளிப்பவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் அனைவரும் www.tnprivatejob.tn.gov.in இந்த இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். மேலும் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்தும் இந்த அலுவலகத்தின் தொலைபேசி எண்ணான 0461234015159 தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சேவை செய்தி. அடுத்த சேவை செய்திகள் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகம் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 18/9/2026 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ போன்ற கல்வி தகுதியுடைய அனைவரும் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை வேண்டுபவர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பப்படுபவர்கள் தங்களது சுய விவரமான பயோடேட்டா, கல்விச் சான்று, ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களுடன் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்கலாம். இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை வேண்டுபவர்கள் தமிழ்நாடு அரசு தனியார் வேலைவாய்ப்பு இணையதளமான www.tnprivatejobs.tn.gov.in இந்த இணையதளத்தில் தங்களது முழு விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள தனியார் துறை நிறுவனங்களும் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது அவசியமாகும். மேலும் வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற வேண்டுமானால் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறும் பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும், வேலை வேண்டுபவர்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

பல்கலைக்கழகம் மற்றும் ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு ஆலங்குளம் அருகே அமைந்துள்ள சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் வருகின்ற சனிக்கிழமை 18ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இந்த முகாமில் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பொறியியல் படிப்பு கல்வித் தகுதியுடைய வேலை தேடுபவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை தேடுபவர்கள் www.tnprivateshops.tn.gov.in இந்த இணையதள தனியார் வேலைவாய்ப்பு இணையதளத்தில் தங்களது முழு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இதுபோக மேலும் தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எனும் டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் நிரப்பி சப்மிட் செய்யவும் வேண்டும். இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை அளிப்பவர்கள் tnprivatejobs.tn.gov.in இந்த இணையதளத்தில் முழு விவரத்தினை பதிவு செய்து எம்ப்ளாயர் லாகினில் பதிவு செய்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் பணி அமர்த்தப்படும் பதிவுதாரர்களின் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலை பண்பலை 102.6 உடன்.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சேவை செய்திகளில் நிறைவான செய்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்திற்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் காலியாக இருக்கக்கூடிய 104 செவிலியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக மாவட்ட நலச்சங்கம் மூலம் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. மேற்படி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தகுதி, கல்வி தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். அது என்னென்ன தகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் செவிலியர் கல்லூரிகளில் செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டு புதுப்பித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. மேற்கண்ட பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் திருநெல்வேலி மாவட்ட வலைதளமான www.thirunelveli.nic.in இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்ற 25 தேதி அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி தெரு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற அலுவலக முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும். மாலை 5 மணிக்கு பிறகு பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்த சேவை செய்தி தகவல், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் மன்னார்கோவில் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மக்கள் தொடர்பு முகாம் அக்டோபர் மாதம் 14 அன்று நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அதற்கு முன்னோடியாக நாளை மன்னார்கோவிலில் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மனுக்கள் பெறப்பட இருக்கிறது. மேற்படி முகாமில் சார் ஆட்சியர் சேரன் மகாதேவி, தனித்துறை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ஆகியோர் கொண்ட குழுவினரால் மனுக்கள் பெறப்படுகிறது. முகாம் நிறைவு பெற்றவுடன் அன்று பிற்பகல் அந்த கிராமத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மேற்படி குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மேற்படி ஆய்வு குழுவிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:00 ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாக இருக்கிறது. 8:30 குக்கு நேர்விருப்ப பாடல், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், இதில் 3900 காட்டும் யானை மரம் இது பற்றியது தெரிந்து கொள்ளலாம். 12:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியின் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உணவும் உணர்வும் உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கு அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் எஸ் முத்தியா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். அதனைத் தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா. 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல், 11:02 மணித்திருநாடு, இதில் கோபிந்த்கர் கோட்டை பற்றிய தகவல். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1:00 நலம்தானா, இதில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் மூலிகைகளின் அரசி துளசி, துளசி பற்றிய தகவல். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல், 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி, நாளை மாலை 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:00 ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி. 8:30 ஊரும் உறவும், இதில் நையாண்டி மேளம் வழங்குவோர் பணக்கூடி KS ராமலிங்கம் குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். நாளை 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம், 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்களில் நிகழ்ச்சியில் வீரவநல்லூரை சேர்ந்த கி லட்சுமணன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய

அறிவிப்பினை கேட்டிருக்காரு. இனி தொடர்வது அறிவியல் தகவல்கள் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நேரம் 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் ஒரு சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்திருக்கின்றன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:06 ஆகி கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பெரும்பாலான நட்சத்திரங்களைப் போலவே சூரியனும் ஹைட்ரஜன் ஹீலியத்தால் ஆனதுங்க. இதில் கார்பன், இரும்பு, வெள்ளி உள்ளிட்ட தனிமங்கள் சூரியன் நிறையில் 1.5% இருக்கிறது. இந்த நிலையில் சூரியனில் ஏற்கனவே மதிப்பிட்டதை விட 55% அதிகமாக வெள்ளி உள்ளது என ஸ்வீடனின் அப்சலா பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்ம ராசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருங்கள். நிலை பண்பலையுடன்

ஆட்டம் பாட்டம் தொழில் இசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, போலியோ, எம்எம்ஆர், கொரோனா உள்பட பல்வேறு நோய்களை முன்கூட்டியே தடுக்கும் விதமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறதுங்க. இந்த நிலையில் உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார் என்றால், உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி எட்வர்ட் ஜென்னர் அவர்கள்தான். அந்த காலத்திலேயே உலகில் பரவலாக இருந்த பெரியம்மை வைரஸ் நோய்க்கு பலர் பலியாகி வந்தாங்க. இதையடுத்து அதை தடுக்கும் விதமாக 1796 தடுப்பூசி கண்டுபிடித்து மக்களின் உயிரை காப்பாற்றிய விஞ்ஞானி எட்வர்ட் ஜென்னர் அவர்கள்தான். இவர் உலகின் தடுப்பூசியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் வேதியியல் விஞ்ஞானியாகவும் திகழ்ந்தார். நேரம் 7:12. கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல், அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் டைட்டனும் ஒண்ணுங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் டைட்டனும் ஒண்ணுங்க. இதில் பூமியை போலவே இந்த டைட்டனில் வந்து ஆறுகள், ஏரிகள், மழைப்பொழிவுகள் உள்ளிட்ட நீர் சுழற்சி உள்ளதாம். ஆனால் இவற்றில் ஏதும் ஒரு துளி கூட நீர் இருந்ததில்லை என விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னப்பா இது, டைட்டனில் வந்து ஆறுகள், ஏரிகள், மழைப்பொழிவுலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு துளி நீர் கூட இல்லைன்னு சொன்னால் அப்போ அது என்னத்தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீருக்கு பதிலாக அந்த நிலவின் மொத்த வானிலை அமைப்பும் திரவ நிலையில் உள்ள மீத்தேன், ஈத்தேன் ஆகியவை தான் இருக்கிறதாம். அங்குள்ள பனிப்படலத்திற்கு அடியில் நீர்ப்பாறையை போலவே உறைந்த நிலையில் இது இருக்கிறது என்பது அறிவியல் தகவல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணால் பேசவா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:23 ஆகி கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வியாழன் கோளில் 101 நிலவுகளில் ஒன்றுதான் யூரோஃபா. இதில் மறைந்திருக்கக்கூடிய கடல் திரவ நீர் பூமியின் மொத்த கடல் நீரின் அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த யூரோஃபா நிலவில் 30 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட உறைந்த பனிக்கட்டி மேலோடுகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வியாழனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை எதிர்கொள்கிறதாங்க. மேலும் அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலையை -160°C சொல்கிறாங்க. இந்த கடுமையான சூழலிலும் அதன் பனிபடர்ந்த மேலோட்டிற்கு கீழ் பரந்த கடல் திரவ நீர் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியின் நிறைவாக. வல்லரசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, இன்று இரவு 8:30 ஒலிபரப்பாகும் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் என்ன செய்யணும்னா, வாட்ஸ்அப் எண்ணான 944-3-3-6-0-7-9-4 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவு மூலமாக நீங்கள் பாடல் கேட்கலாம். 8:30 ஒலிபரப்பாகக்கூடிய குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் குரல் பதிவு மூலமாக என்றால், நான் இந்த ஊர்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ அந்த ஊர் பேரும் உங்கள் பேரும் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவோ அந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரையும் சொல்லிக்கோங்க. உங்கள் குரலை காற்றாலைகளில் கேட்கலாம், அதனோடு சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு மகிழலாம். நெல்லை பண்பலை 102.6 இன்று இரவு 8:30 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் ஆர்வமாக கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நேர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கடிதம் மூலம் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஆசை அஞ்சல்.

ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், வாகையூர் ராமசாமி, சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில் இவர்களோடு சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம் கேஎன் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து, நெல்லை டவுன் கல்லணையிலிருந்து நடராஜன் மற்றும் பரமசிவானந்தம் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உழைப்பாளி.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நேரம் 7:36 ஆகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்னோட பாடல் தான்பா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படியே ஆசையாக இருப்பீங்க. அதில் யார் பாடல் விரும்பி வருது அப்படின்னு கேட்கிங்கன்னா, மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேலன், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்ட பாடல் தான் வர இருக்கிறது. ஓகே, என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படின்னா, அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசை அஞ்சல் நிலை பண்பலை 102.6 நேரம் 7:43 ஆகிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறவங்க முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வதன் இவங்க தான் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தர்மா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறாங்க. கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசை அஞ்சல் நேரம் 7:48 ஆகி கொண்டிருக்கிறது. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க, அந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யாருன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். சரி, சொல்லிடலாம். மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலக்ஷ்மி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கும்பக்கரை தங்கையா. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 7:53 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் வண்டியூரிலிருந்து சக்தி ஜனார்தனன், மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பத்ரி.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்று இரவு 8:30 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்கு நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால், 9443360794 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் குரல் பதிவு மூலமாக நீங்கள் பாடல் கேட்க இருக்கிறீங்க. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும்னு கேட்டால் போதும். அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் ஊர் பேர், உங்கள் பேரும் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னவோ அதையும் சொல்லிக்கோங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரையும் சொல்லிக்கோங்க. உங்கள் குரலையும் காற்றலைகளில் கேட்கலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தொடர்ந்து கேட்கலாம். இன்றிரவு 8:30 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேர்களே, இனி தொடர்வது ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, 9443630794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு அனுப்பி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அந்த வகையில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். ஆழ்வா கோஸ்ட்லேருந்து சுபா பேசுகிறேன் சார். எனக்கு செந்தூரப்பாண்டி படத்துலேருந்து செந்தூரப்பாண்டிக்கு ஒரு அந்த பாட்டு போகும்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்குறாங்க? வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி பேசுகிறேன். எனக்கு என்ன அசைமச்சாம் படத்துலேருந்து ராசி தான் கை ராசி தாங்கிற பாடல் ப்ளே பண்ணுங்கள் சார். ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: மனதுக்கு இனிய கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:42 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்கும் அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். வெங்கடேஸ்வரபுரம் மையஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு திருமண நாள், அதனால எங்க முதலாளி படத்துல இருந்து மருமகளே மருமகளே எங்க வீட்டு திருமகளே இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, திருமண நாளை இனிதா கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க.

0: ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது? பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருநெல்வேலியிலிருந்து வள்ளி பேசுகிறேன். பாடல் வந்து அண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. படம் பேர் வந்து மாநகர காவல். இரவு நன்றி வணக்கம்.
0: இரவு வணக்கம் முதல்ல, அப்புறம் முடியும் போது இரவு நன்றி அப்படின்னு சொல்ல வராரு. ஓகே, அவர் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: ஆட்டம் பாட்டம் துள்ளிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:54 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்கும் நேரியார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: நாட்டாமை படம் பாடல் வந்து கம்பெடுத்து வந்த சிங்கம், அம்பையிலிருந்து மகேஷ்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மாலை.
2: குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
3: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு என்னங்க? கண்ணன் வச்சுட்டா?
2: கண்ணா
3: கண்ணா
2: கண்ணா
3: கண்ணா

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இரவு 9:15 கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இடைவிடாத இசைமலை.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
3: இன்றைய இலக்கிய சாரலில் முத்தொள்ளாயிரம் காட்டும் யானை மரம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் ஒவ்வொரு பகுதியும் நாடு நகர் பகைப்புலம் அழித்தல் திரை எயில் கோடல் குதிரை மரம் யானை மரம் களம் வென்றி புகழ் கைக்கிளை என பல்வேறு குறிப்புகளை கொண்டிருக்கிறது. முத்தொள்ளாயிரம் மு வேந்தரின் வீர சிறப்பினையும் குதிரை யானைப்படைகளின் தன்மையையும் இனிதே எடுத்துரைக்கிறது. முடிவுடைய வேந்தர்களும் யானைப்படையை வைத்திருந்தனர். அந்த படையில் உள்ள யானைகள் ஒவ்வொன்றும் போர்க்குணம் கொண்டவை. பகைவரை கண்டவுடன் கடித்து கொன்று அழிக்கும் திறன் கொண்டவை. பகைவரை கொன்று குவிக்கும் கல காட்சியையும் யானையின் வீரத்தையும் முத்தொள்ளாயிர பாடல்கள் எடுத்துச் சொல்கிறது. மேலும் யானை மரம், சேரனின் யானை மரம், சோழனின் யானை மரம், பாண்டியனின் யானை மரம் என்னும் தலைப்பில் முடிவடை வேந்தர்களின் யானை படையின் இயல்பினை எடுத்து கூறுவதாக அமைகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை.

நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் போர்க்களத்தில் யானையின் வீர செயல்களை எடுத்து காட்டுவது, கடல் போன்ற சேனையுடைய அரசனின் இளைய யானைகளின் வீரத்தை எடுத்து கூறுவது என்பனவற்றிற்கு எழும் அறவ கடச்சானையான் மலக்களிற்றின் மரங்கிழந்தன்று என்று புறப்பொருள் வெண்பாமாலை இலக்கணம் கூறுகிறது. மூவேந்தர்களிடமும் யானைப்படை இருந்துள்ளது. அந்த யானைகள் மிக்க சினம் கொண்டு பகை நாட்டை அளித்தன என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. முத்தொள்ளாயிரத்தில் யானை மரம் பற்றி விளக்கும் பாடல்கள் 11 உள்ளது. யானைப்படையின் மிகுதியாக வைத்துள்ள வேந்தனே வலிமை மிக்கவனாக கருதப்பட்டான். பகைவர் நாட்டை அழித்து வெற்றி தரும் வீரமிக்க யானைகளை கொண்ட பெரும் படைகளை மூவேந்தர்களிடமும் இருந்தன. சங்க காலத்தில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் அமைந்திருந்த காட்டரண், மலையரண், மதில், கோட்டை முதலியவற்றை அளிப்பதற்கு யானைகளே பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. மூவேந்தரின் வெற்றிக்கு யானைகள் பெரிதும் உதவின என்பதை முத்தொள்ளாயிர பாடல்கள் மெய்ப்பிக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் முத்தொள்ளாயிரம் காட்டும் யானை மரம், இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். சேர மன்னர் வில்லாற்றல் பெற்றவர், நீதிக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் பெற்றவர். பகைவரை கண்ட அளவில் சேரனின் கண்கள் இயல்பாகவே சிவந்து விடுகிறது. தனக்கு யாரேனும் தீங்கு விளைவித்தால் சினங்கொள்வார். அத்தகைய சினங்கொள்ளும் சேர மன்னனின் யானை படையில் கோபமும் மதமும் கொண்ட யானைகள் பல இருந்தன. மேகத்தை போல் வரையாது கொடுக்கும் கைகளையும் வீர கழல் அணிந்த கால்களையும் கொண்ட சோழ அரசனுடைய சினமிக்க யானை பகை அரசர்களை கொன்று குவிக்கிறது. உள்துளையுடைய தும்பிக்கையையும் தொங்கும் வாயையும் கொண்ட அந்த யானை மலை போல் இருக்கிறது. அந்த யானை தன் காலை நிமிர்த்து இழுத்தால் அதன் காலில் கட்டியுள்ள சங்கிலியின் இணைப்புகள் மட்டுமல்லாது பகைவர்களுடைய மான் போன்ற பார்வையினை உடைய மனைவிமார்களின் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள மங்கள அணியின் கயிறும் அறுந்து சிதையும் என்பதில் யானையின் வீரம் வெளிப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். மதுரையை தலைநகராக கொண்டவர் பாண்டிய மன்னர். அவர் இலை வடிவில் அமைந்த வேலினை ஏந்தியவர். அந்த பாண்டிய மன்னருடைய யானை போர்க்களத்தில் பகை மன்னர் மார்புகளில் கோட்டால் குத்தி போர் செய்கிறது. தன் தந்தங்கள் எழுத்தாணியாகவும் வீரமிக்க பகை மன்னர்களுடைய அச்சந்தக்க மார்பு ஓலையாகவும் கொண்டு செல்வம் திகழும் உலகம் முழுவதும் என் பாண்டிய மன்னனுடையது என்று யானை பகை மன்னர் மார்பில் எழுதுவதை 3900 பாடல் எடுத்துரைக்கிறது. மாறனுடைய போர் யானையின் கொம்பு எழுத்தாணியாகவும் அச்சந்தரும் பகையரசர் மார்பு வெற்றி ஓலையாகவும் மாற்றாரை கொள்ளுதல் எழுதுதல் என்றும் உருவகிக்கப்பட்டு யானையின் மரம் வியந்து பேசப்பட்டுள்ளதை 3900 எடுத்துச் சொல்கிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தே நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 10:00. மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
1: புத்தம் புது மலரே, என் ஆசை சொல்லவா.
0: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111312 மற்றும் ஒரு எண் 0462256111333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல், என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? தாளையூத்திலிருந்து.
1: தாளையூத்திலிருந்து லலிதா.
0: லலிதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: சாதனன் படத்துல இருந்து என்ன விளையாடி என்ன விளையாடுன ஒரு அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: எங்கள் இசையரசன் முத்துக்குமார் சாருக்கு இனிய வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
0: உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பினர் மருதன் வீரபாண்டியன்.
1: வீரபாண்டியன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஒரு நாளும் 102.6 பண்ப மறவாத வர வேண்டும்.
1: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்காது.

நேரம் இரவு 10:07. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக வணக்கம்.

0: நேரம் இரவு 10:14. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழ வந்தாலும் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி, என்ன சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: படம் வந்து நம்ம ஊர் நல்ல ஊர்.
0: நம்ம ஊர் நல்ல ஊர் தான்.
1: ஆமா சார், அதுல இருந்து சிங்கார காத்து அந்த பாடல் சார்.
0: ஓ சரி சரி, நீங்க இந்த படத்துடைய பேர்ல இருந்து இந்த காத்து கேட்டிருக்கீங்க, சிங்கார காத்து.
1: ஆமா சார்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த காற்று வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: கேட்ட பாடல் நம்ம ஊர் நல்ல ஊர் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. நேரம் இரவு 10:19. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக வணக்கம். வணக்கம்.
1: மலர்ந்த முகத்துடனும் மனம் கலந்த அன்புடனும் அன்பான சோழருக்கு முத்துக்குமார் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோழர் ஆண்டனி.
0: ஆண்டனி சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? ஒரு மெலடி பாடல்.
1: ஈரலி கலந்த திரைப்படம் சார், அது வாளியின் வரிகள்ல தேனி தங்கள் தேவாவின் இசையில ஹரிகரன் ஐயா அண்ட் சித்தார்த்தம்மா பாடிய ஈரலி கலந்ததுல அந்த உயிரே உயிர் அழைத்த அந்த பாடல பணிவுடன் கேட்டுக்கொள்கின்ற
0: படத்துல நடிச்சிருந்தவங்க பேரும் சொல்லி இயக்குனர் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, கேட்க நல்லா அருமையாக இருக்குது. இருந்தாலும் பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:26. சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்? எங்க அனைவரும் நலமாக இருக்கிறோம் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: அனுராதா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல்?
1: குங்குமத்தி மேல் பாடம். ஊச்சு வண்டியிலே ஒரு காதல் வந்திருச்சு, அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: இனிமையான கீதங்கள் செவியோரம் ஒலித்து கொண்டிருக்கிறது. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நேரம் 10:31 நிமிடம். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு வந்து வாசுமன் வடிவேல் படத்துல இருந்து கண்ணத்தில் கண்ணாமலை சேர்ந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: இனிய கீதங்களாய் சிவியோரம் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பிக் கொண்டிருக்கும் நமது அகஸ்தனி திருநெல்வேலி வண்ணலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் இம்சை அரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம் சார்.
0: சிந்து பூந்தரை முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சியில் அனைவரும் பௌஜ்யமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க.
1: கேட்கக்கூடிய பாடல் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரே வேதனையா இருக்கு சார். எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லதில்ல. சரி பாப்போம், எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் என்ற பாடலை தாங்க சார்.
0: குடைக்குள் மலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: முத்துக்குமார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்,
1: ராஜகுமாரன் படத்துல இருந்து சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பார்த்து அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

தேனிசை கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோவில்பட்டி தீபா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம். ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்கீங்க.

0: நேரம் இரவு 10:53. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பரமன்குறிச்சி கஸ்பால இருந்து சுகன்யா.
0: சுகன்யா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: பார்வை ஒன்று போதுமே படத்துல இருந்து, துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய்.
0: கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரமிரவு 10:59 நிமிடம். சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் நிறைவான நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம்.
0: கனகரத்னம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடியால பாடல்,
1: ஆரோ ஆராரோ படத்திலிருந்து உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படத்தை.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள். நன்றி, நன்றி.

நேரம் இரவு 11:05. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான்கள் நிறைவு ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்ட் 100.1 இல் திரைக்கோணம் கேட்கலாம்.

ஒழித்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை மனைவி. கேட்கலாம் கௌரவம் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கிறது பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலை பாடியிருக்கிறார் மலேசியா வாசுதேவன், தேவா, யுகேந்திரா, ஃபெமி, சுஸ்மிதா.

0: ஒழிக்கிறது. தேவா பாடியுள்ள பாடல்.
1: அரிது கரிதி மானிடராய் பிறத்தல் அரிது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதல் பாடலாக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடியுள்ள பாடல்.

ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை காது

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் தேன்நிலவு திரைப்பட பாடல். ஒலிக்கிறது ஏ.எம். ராஜா, எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழிக்கிறது ஏஎம் ராஜா பாடியுள்ள பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ராகு. Prime Minister Narendra Modi positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலகில் தொடரும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து

உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் பாடல்களை பாடியிருந்தவர்கள் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியே.

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதிகௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்பு நிகழ்ச்சி புலரும் பொழுது. படைவீட்டு அம்மன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எம்எல் வசந்தகுமாரி, சீர்காழி கோவிந்தராஜன். பாடல் இடம்பெற்ற படம் மீண்டு சொர்க்கம்.

நேரம் 5:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மீரா படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.